நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவருடம் 1948 ஆஷாத மாதம் 15 நாள் 2025 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. குரலோசை துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. நீர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவது போன்றது. குரல் மீண்டும். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. கேட்டது குரலோசை. காரைக்கால் பண்பலை 100.3. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லுமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ். ரம்யா. 7:00 மயிலாடுதுறை ARC நடசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என். அருள்குமார் அவர்கள் தரும் தகவல். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே. அமீனா பேபி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் வேண்டத்தக்கது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகர் மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. 1:00 தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். லால்குடி GJR கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC. 4:00 தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வரும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலை ஓசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்

காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10. ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலைகுலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மது புட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது கஞ்சா சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை பெரிய திரை நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் June 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள் இளையோர் மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்து கொள்ளாத பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்து கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில்

0: தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறழ் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம், பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:14:35. கீர்த்தனைகளில் ஓர் பிரார்த்தனை செய்ய காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் துவக்கமாக சோழமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

செந்தூரில் சஷ்டியில் நின்றருவான். துருதியில் ஓடி வருவான் திருச்செந்தூரில்

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்து கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல்
1: ஓம் கன்னிமூல.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல்

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 5 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமை வாழ்வு நிகழ்ச்சியில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நமது பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சென்.
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நமக்கு எரிபொருள்.

0: தராங்க. நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
4: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆணி மாதம் 22 நாள் திங்கட்கிழமை.
6: சுபாக்கா, சுபாக்கா, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன்.
7: என்ன பூங்கடி, வந்தது வராதுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த மாதிரி சொல்ற?
6: ஆமாக்கா, ரெண்டு கோழி வாங்கி வளர்த்தா ஏதோ காசு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த கோழி என்ன மாதிரி நோஞ்ச மாதிரியே இருக்கு.
7: ஆமா பூங்குடி, நான் கூட கேக்கணும்னு நினைச்சேன். எங்க வாங்கின இந்த கோழிங்களை?
6: எல்லாம் நம்ம ராமு அண்ணன் கிட்ட தங்க வாங்கின.
7: ஆனா ராமு அண்ணன் வீட்டு கோழி எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்ப நீ அதை சரியா கவனிக்கிறது இல்ல.
6: அப்படியும் சொல்லலாம்.
7: ஓஹோ, ஒழுங்கா கவனிக்கிறது இல்லன்னு நீயே சொல்லுவ, அப்புறம் கோழி நல்லாவும் இல்லன்னு வருத்தப்படுவ.
6: சரி சரி, ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க.
7: சொல்லிடுவோம் பூங்கொடி. கோழிங்க நல்லா வளரணும்னா புரத நிறைஞ்ச தீவனத்தை குடுக்கணும்.
6: நான் இங்குக்கா போறது புரத நிறைஞ்ச தீவனத்துக்கு?
7: அப்படி கேளு. கரையான் வளர்த்து போடலாம் பூங்கொடி. ஏன்னா கரையான்ல உலர்ந்த நிறையில 50% புரதமும் 5% கொழுப்பும் உடல் வளர்ச்சி பொருள்களும் இருக்கான்.
6: ஓ அப்படியா, கரையான நம்ம வீட்லயே வளர்க்கலாமா?
7: அட ஆமாங்கிற.
6: அப்ப அத பத்தி சொல்லுங்களேன்.
7: சொல்றேன் பூங்கொடி. கரையான்கள் கோழி குஞ்சுக்கு சிறந்த ஒரு புரத தீவனம். ஒரு கரையான் புற்றுல ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 70-80,000 முட்டைகளை அது இடும். இந்த கரையானை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கரையானை பத்தி கொஞ்சம் சொல்றேன் பூங்கொடி.
6: சொல்லுங்க சொல்லுங்கக்கா.
7: கரையான் அப்படிங்கிறது கூட்டு வாழ்க்கை வாழுற ஒரு உயிரி. அதோட உமிழ்நீர் மூலமா தான் பெரிய புற்றுகளையே இது கட்டுது. கரையான்கள்ல ராணி, அரசன், வேலையாட்கள், காவலாளி இப்படி நிறைய பிரிவு இருக்கான்.
6: அப்ப தேனி பூச்சி மாதிரி தானக்கா அதுவும்?
7: ஆமா பொங்கடி, ஒரு புற்றுல ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்குமா. அது அதிகபட்சமா 10 வரை வாழ்றதா சொல்றாங்க. கரையானோட வாழ்க்கை நிலையில முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலாம். பொதுவா கரையான்கள் 3 வரை உயிர் வாழும். என்ன பொங்கடி ஒரு மாதிரியா மூஞ்சே பாத்துட்டு இருக்க? இதை எப்படி உற்பத்தி செய்யணும்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது.
6: அதேதான்க்கா,
7: இந்த கரையான்களை உற்பத்தி பண்ண ஒரு பழைய பானை தேவை. கிழிஞ்ச கோணி சாக்கு, காஞ்ச சாணம், கந்தல் துணி, இத்து போன மட்டை, காஞ்ச இலை ஓலை, இந்த மாதிரி பொருள்கள்லாம் தேவை. ஒரு வாய் அகன்ற பானையில பழைய துணி, கோணி பை, மரத்தோட குச்சி, காகிதம், காஞ்ச தென்னை ஓலை, இந்த மாதிரி செல்லுலோஸ் நிறைஞ்ச பொருள்களை அதுல நிரப்பணும். நல்ல வாசனை வர வரைக்கும் அந்த பொருள் நினைற மாதிரி 2 தண்ணி அதுல தெளிக்கணும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியில தரையில அத கவிழ்த்து வைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் பூங்கொடி.
6: என்னக்கா?
7: இந்த பானைய கவிழ்த்து வைக்கும் போது எறும்புகள் நடமாட்டம் இல்லாத பகுதியான்னு பார்த்து கவிழ்த்து வைக்கணும்.
6: ஓ, இல்லனா கரையான எறும்பு தின்னுட்டு போயிடும். அதானே?
7: அதேதான். முதல் நாள் காலையில கவிழ்த்து வச்சா மறுநாள் காலை திறந்து பார்த்தாலே கரையான் சேர்ந்துருக்குமா? கால நேரத்துல கோழிங்களை மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பானையில சேகரிக்கப்பட்டிருக்கிற கரையான உணவா கொடுக்கலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்கடி, கோழிங்களுக்கு கரையான தின்ன கொடுத்த பிறகு 1/2 தண்ணீர் கொடுக்க கூடாது. நம்மளே தயாரிக்கிற இந்த கரையான் உற்பத்தி இடத்துக்கு இடம் மாறுபடும். செம்மண் பகுதியில அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 5-10 வர அருக அருக இந்த பானையில உள்ள பொருள் கரையான் தின்ன பிறகு மீண்டும் பொருள்களை நம்ம நிரப்பி இடத்த மாத்தி மாத்தி கவிழ்த்து வைக்கணும்.
6: சுபாக்கா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமாக்கா?
7: என்ன பொங்கடி இப்படி கேக்குற? கோழி வளர்க்கறவங்களாம் கண்டிப்பா இத பண்ணிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் கோழி குஞ்சுகளுக்கு இது புரதம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான தீவனம்.
6: நல்ல ஐடியா சொல்லிருக்கீங்கக்கா. எங்க வீட்டு கோழிங்களுக்கு
8: கேட்டது
4: காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின்
8: உழவர்களுக்கு.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள்

0: காரைக்கால் பண்பலை 100.3
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் கேட்கலாம், ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்கலூர் எண்ணெயின்
4: சொல் ஆமோது.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்கலூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்கலூர் இன்னையின்
1: சொல் ஆமோது.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
4: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-5555.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்துழைக்கும் பூமெக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
9: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமெக்ஸ்.
1: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். ஓரறிவு உயிர் தொடங்கி ஆறறிவு உயிர்களான மனிதன் வரை எல்லா உயிர்களும் அறிவுடனே படைக்கப்பட்டிருக்கிறோம் எனில், விலங்குகளிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டும் அறிவு எது? அதுவே கல்வியறிவு. மனிதனாய் பிறத்தல் அரிதினும் அரிதான ஒரு வாய்ப்பு. இப்பிறவியிலேயே அறியாமையை அகற்றி ஞானம் பெறுதல் வேண்டும். புற இருளை சிற்றொளி அகற்றுவது போல அக இருளை கல்வியே போக்குகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். ஒருவரிடம் செல்வம் சேரும் போது கூடவே சில இடர்பாடுகளும் வந்து சேரும். ஆனால் ஒருவருக்கு எந்த தீங்கும் தராத மிக உயர்ந்த செல்வம் கல்வி மட்டுமே. கற்றறிந்த கல்வி வெள்ளத்தால் அடித்து செல்லப்படாது, நெருப்பில் வேகாது, பகைவர்களால் அபகரிக்க முடியாது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்வி மட்டுமே மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும், என்றுமே குறையாது. கல்வியில் என்றும் இன்பம் மட்டுமே, துன்பமே இல்லை என்ற பொருள்பட விளக்குகிறது நாளடியார். நாம் பெற்றிருக்கக்கூடிய கண்களின் நோக்கம் கல்வி அறிவை பெறுவதே என்கிறார் வள்ளுவர். மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோர் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உலகியல் உணர்ந்தவன். கல்வி அறிவுடையவர்கள் பெறும் சிறப்பை மிக எளிதாக சொல்லிச் செல்கிறான். உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது, அவருள் அறிவுடையனாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எந்த சொல்லையும் எந்த பொருளையும் எக்காலத்திலும் நீக்க முடியாத, முக்காலத்திற்கும் பொருத்தி பார்க்கும் அதி அற்புதமான இந்த புறப்பாடல் கல்வி கற்க வேண்டிய முறை, அவசியம், பொறுமை இவற்றை சொல்லத் தொடங்கி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இருவரில் கல்வி அறிவில்லாதவனை விட கல்வி கற்ற அறிவுடையவனையே தாயும் விரும்புவாள் என்னும் போது கல்வி கற்றலின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. கல்வி அறிவு கேள்விகளின் பிறப்பிடம். உலகின் முதல் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் சூரியனையும் நிலவையும் பூமியையும் பற்றி அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளே உலகின் முதல் அறிவார்ந்த தத்துவ புரட்சி. கேள்விகளால் துளைக்கப்படாத செவிகளும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சிந்திக்காத மூளையும் பயனற்றவை. கற்றால் மட்டும் போதுமா? எப்படி கற்க வேண்டும்? பிழையின்றி கற்க வேண்டும். அதன்பின் கற்றபடி வாழ்வில் நடக்க வேண்டும். கற்போம், கரை காண்போம். நன்றி.
0: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்கலூர்
1: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடுங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.

0: தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்துழைக்கும் பூமெக்ஸ்.
2: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
3: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
2: பூமெக்ஸ்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
5: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலை

0: கொண்டு போய் சேர்க்க முடியுது.
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்றுட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும்போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் விற்றுட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு ஒரு சில டைம் ரேட் இருக்கு, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட் ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து

0: ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: எட்டுக்கும் எட்டும் காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 6:55.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: காரைக்கால் பன்மலை 100.3 இன்று சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வேண்டத்தக்கது என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
4: பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வின்.
5: செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பன்மலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
8: ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு மரப்பாலம் இருந்துச்சாம். அந்த மரப்பாலம் வழியா தான் எல்லா விலங்குகளும் கடந்து போக முடியுமா. ஒரு நாள் அந்த மரப்பாலத்துல இரண்டு பக்கமும் 2 ஆடு நடந்து போனுச்சாம். அந்த 2 ஆடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ பேசவும் ஆரம்பிச்சாங்களாம். அதுல ஒரு ஆடு சொன்னுச்சாம், நான் தான் முதல்ல போவேன், நீ பின்னால போ அப்படின்னு சொன்னிச்சாம். அப்புறம் 2வது வந்த ஆடு பிடிவாதமா சண்டை போட்டு நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சதுங்களாம். அதுக்கப்புறமா ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்களாம். மறுநாள் அதே பாலத்துல வேற 2 ஆடு சந்திச்சுக்கிச்சு, ஆனா சண்டை போடலையா. ஒரு ஆடு புத்திசாலித்தனமா பாலத்துல அப்படியே படுத்துக்கிச்சான். இன்னொரு ஆடு அது மேல மெதுவா காலை வச்சு தாண்டி போயிடுச்சான். 2 ஆடுமே பத்திரமா கரைக்கு போய் சேர்ந்துச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிடிவாதத்தை கைவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இருவருக்குமே நன்மை உண்டாகும் என்று.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: எஸ் ரம்யா.
8: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
9: சுப்ரா பேரும்.
8: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
9: ஜிபே செர்மாலிங் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
8: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: பாட்டு பாட போறேன்.
8: என்ன பாட்டு பாட போறீங்க?
9: அந்தி மல்லி பூத்திருக்கு.
8: எங்க பாடுங்களே பாப்போம்.
9: அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளோ பஞ்சி வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காத்திருக்கு, சேகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுச்சிருவோம், இறக்கும் போயில தேன் எடுப்போம், ஏறுக்கட்டும் பார்த்துருக்கோம், ஐலேசா ஐலேசா ஐலேசா ஐலேசா, 1, 2 கட்டுப்போம், ஓடி ஆடி பாயிரும், அப்பே மொழி காந்திரும், அனுப்படையே காந்திருவோம். கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க? கிளியில பழம் இருக்கு கொத்து போறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க? சின்ன சின்ன நெல்மணி.

0: தேடி போறீங்க? அத்துமீனே அத்துமீனே எங்க போறீங்க? அருவியில் மீச்சில் அடக்கி பார்க்க போறீங்க? மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க? மந்திரிக்கு தான் குதிரை ஏறி போறீங்க?
1: சூப்பர் பாட்டு பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆளா பாருங்க. என்ன அக்ரோ ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கு.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
8: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: நாங்க
10: போறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நான் ஒரு சைக்கிளுக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணும்ல, அது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல? என்ன மடசாமி? ஆமாடா, எடுத்து சொல்லு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீ தயாராயிட்டீல்ல?
11: நான் அப்பவே தயாராயிட்டேன் மச்சான். அம்மாவுக்கு இந்த வேலையை பத்தி என்ன தெரியும்? நான் சொல்றேன் பாருங்க இப்ப விளக்கமா. அம்மா, நாங்க இன்னைக்கு பாக்க போற வேலை எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? அது தேய்த்தல், வெட்டுதல், ஒட்டுதல், தட்டுதல், அடித்தல்.
9: என்னது தேய்த்தல், வெட்டுதல், ஒட்டுதல், தட்டுதல், அடித்தலா? அப்படி என்ன வேலை மாடசாமி அது?
10: அது ஒண்ணுல மாமி, சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுறதான் பில்டப்பா சொல்லிட்டு இருக்கா மாடசாமி.
9: சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற வேலை தானே மாப்பிள? அது இருக்கட்டும், ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுனா 10 ரூபா தானே கிடைக்கும். அது எப்படி மாப்பிள 50 ரூபா வரும்?
10: ஒரு சைக்கிளுக்கு ஒரு பஞ்சரா இருந்தா 10 ரூபா மாமி, ஆனா ஒரு சைக்கிள்ல 5 பஞ்சர் இருந்தா 50 ரூபா கொடுத்துதானே ஆகணும்.
12: அது சரி மாமா, ஒரு சைக்கிளுக்கு ஒரு பஞ்சர் 2 பஞ்சர் வரும், 5 பஞ்சர் எப்படி மாமா வரும்?
10: வர வைப்போம். இல்ல
9: என்னது வர வைப்பீங்களா? அது எப்படி மாப்பிள?
10: என்னமா எப்படி கட்டிட்டீங்க? காப்பி குடிக்க போன கேப்ல கடத்தர்ல நின்ன சைக்கிளை எல்லாம் காத்த பிடிங்க விட்டு காத்தடிக்கிறதுக்கு மாடசாமி கிட்ட அனுப்பி விட்டானா? டீ குடிக்கிற சாக்கல கடத்தர்ல நிக்கிற சைக்கிளை எல்லாம் பஞ்சராக்க முடியாதா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி இந்த நல்லவனுக்கு ஒரு குண்டூசி கிடைக்காமலா போடும். ஒரு குண்டூசி எடுப்பேன், அங்கங்க நின்னு பஞ்சர் பண்ணி விட்டுருவேன்.
11: மச்சான், இதான் உங்களோட ஐடியாவா? என்னையே பஞ்சர் ஓட்ட கத்துக்க சொன்னீங்க, ஆனா பஞ்சர் எப்படி ஆக்குறதுன்னு நீங்க கத்துக்கிட்டு வந்துருக்கீங்க போல இருக்கேன்.
10: இது என்ன கத்துக்கிறது? நான் யாரு? மாப்பிள்ள மன்னார் சாமி. மன்னார் சாமி மைண்ட்ல பிரகாசமா ஒரு லைட் எரிஞ்சதுன்னு சொன்னல, அந்த லைட் வெளிச்சத்தோட அர்த்தம் இதுதான்.
12: மாமா, ஃபர்ஸ்ட் எரிஞ்ச லைட்டே பியூஸ் வெயிட், இப்ப எரியற லைட்டை வெடிச்சிடாம பாத்துங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் நஷ்டம் பெரியமாவுக்குதான் மாமா.
10: அந்த துணிச்சல்ல தான் சொல்லி நான் துணிஞ்சு களத்துல இறங்குறேன். வெற்றி எனக்கு தான் பாரு. சரி சரி மாடசாமி, வள வளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பிட்டு திண்ணைய போய் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு பம்போடையும் பஞ்சர் பொட்டியோடையும் உட்காரு, நான் கடத்தர் பக்கம் போயிட்டு வரேன்.
11: சரி மச்சான், எது நடந்தாலும் அது நல்லதா நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு போங்க.
13: உள்ளதை

0: கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நீ போய் கொள்ளையில கிடக்கிற ஏணி மரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே கொள்ளை கதை தாப்பப்பட்டு
3: வந்துட்டு போய் கொண்டு வந்துடுறேன்.
4: மாப்பிள மாடசாமி என்ன இப்படி எல்லாம் வேர்க்க விருக்க முடியாதீங்க, என்ன ஆச்சு
2: மாமி? அப்புறம் சொல்றேன், முதல்ல மாடசாமி சீக்கிரம் போய் எடுத்துருவா. நாங்க ரெண்டு பேரும் அந்த பரணி மேல ஏறி உட்காந்துக்கிறோம். யாரும் வந்தாங்கன்னா நாங்க
4: என்ன நடக்குதுங்க அத சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல மாமி, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றோம். ஓடி வந்ததுல நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, பேசவே முடியல. அதல்ல ஒரு சொம்பு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க பரணியில இருக்கிறோம்.
5: பதறாதீங்க மாப்ள, இந்த தண்ணி கொண்டு வர. அது ஏன் பரணிக்கு போகணும்? நீங்க
2: எங்க அவசரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க மாமி. அம்சோலி, நீ போய் கதவை திறந்து கட்டையை மட்டையும் கையில எடுத்துக்கிட்டு கண்ணு கட்டின தூரம் யாராவது ஓடி வராங்களான்னு பாரு.
5: சரி மாமா, அதை பாக்குறேன். முதல்ல இந்த தண்ணிய குடிங்க மாப்பிள. முன்னாடி
2: கொண்டாங்க மாமி, இந்த தண்ணிய இங்க கூட நின்னு குடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் பரணிக்கு போய் வச்சு குடிச்சுக்கிறோம்.
3: சரி சரி மச்சான், மேல ஏறுங்க.
5: யாராவது
2: பரணிக்கு போறோம். அப்பாடி மாடசாமி, யாருக்கும் நம்ம உட்காந்துருக்க இடம் தெரியாதுல்ல?
3: மூணு பேருக்கு தான் மச்சான் தெரியும்.
2: மூணு பேருக்கு தெரியுமா? யாரு யாரு யாரு அந்த மூணு பேரு?
3: ஐயோ, நம்ம வீட்டுல இருக்காங்களே அம்மா சித்தி அம்சவள்ளி, அந்த மூணு பேரையும் சொன்ன மச்சான்.
2: ஜோக் அடிக்கிற நேரத்தை பாரு, ஒரு நிமிஷத்துல என் ஈரக்கோலையே நடுங்கி போச்சு.
5: மாமா,
2: ஐயோ அம்சவள்ளி, ஏன் இப்படி கத்துற? ஊரே திறந்து வந்து வாசல் நிக்குதா?
5: இல்ல மாமா, யாரும் இல்லன்னு சொல்றதுக்குதான் கூப்பிட்டேன்.
2: ஐயோ அம்சவள்ளி, இதுக்குதான் இப்படி கத்துனியா? நானே என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டேன். அப்பாடி, தலை தப்பிச்சது தம்பரா முனியம்.
4: மாப்ள, நானும் போய் வாசல் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன், யாரும் அல்ல. முதல்ல கீழே இறங்கி வந்து நடந்தது என்னன்னு சொல்லுங்க.
2: அப்படியா? சரி மாமி, இறங்கி வர்றோம். அப்பா அம்மா மாடசாமி, கொஞ்சம் மெதுவா பிடிச்சிட்டு இறங்கு.
3: சரி மச்சா, இந்தாங்க நானும் இறங்கி வரேன்.

0: அப்பா கொஞ்சம் வேகமா இறங்க மச்சான், கால போய் அடுறீங்க.
1: சரி மரசாமி. மாமி இப்பதான் போன உயிரே திரும்ப வந்திருக்குது. பாடி சின்ன மாமி, இன்னும் கொஞ்சம் காபி போட்டு எடுத்துருவாங்களே.
2: எடுத்துட்டு வர மாப்பிள, எடுத்துட்டு வர.
3: அதானே இன்னும் கேக்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காபி வரும், முதல்ல நடந்தத சொல்லுங்க.
1: சொல்றேன் மாமி சொல்றேன். மாடசாமிய பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வாசல் உட்கார வச்சுட்டு கடத்தருக்கு போய் சைக்கிள் எல்லாம் பார்த்தேன். ஒவ்வொரு சைக்கிளா காத்து பிடிங்கி விட்டு வர வச்சது மாதிரி எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கிடுவோன்னு ஒரு குண்டூசி எடுத்து ரெண்டு சைக்கிளா தான் குத்துனேன். அதுக்குள்ள எப்படிதான் பார்த்தாங்கன்னு தெரியல, ஊரே ஒண்ணு கூடி ரவுண்டு கட்டிடுச்சு. அதுல ஒருத்தன் கேக்குறான், ஏன்யா போன வாரம் கடத்தரில் என்ன சைக்கிள்லாம் காத்து பிடுங்கி கிடந்துச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே நாங்க இருந்தோம். அதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? இப்ப காத்து பிடுங்கறத விட்டுட்டு பஞ்சர் ஆக்குற அளவுக்கு வந்துட்டியா? இரு இரு, இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஒன்ன பஞ்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், நான் பிடிச்சேன் பாருங்க உறவு கட்டம் ஓடிக்கிட்டே இருந்தேன்.
3: ஏன் மாப்பிள்ள வீட்டை பார்க்க ஓடியாராம ஏன் ஓடுனீங்க?
1: அதான் மாமி, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கூட இந்த மன்னார்சாமியோட மைண்ட்ல மறுபடியும் லைட் எரிஞ்சிச்சு. யோசிச்சேன் வீட்டை பக்கம் ஓடியாந்தா தடுத்துட்டே வந்து வீட்டை பிடிச்சிருவாங்கன்னு அந்த பக்கம் ஓடுனேன்.
2: அப்புறம்
1: நான் நினைச்ச மாதிரியே என் பின்னாடியே தடுத்துக்கிட்டு ஓடியாந்து இருந்தாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு குட்டி சோறு இருந்துச்சு, அங்க ஓடிஞ்ச பாருங்க. என்ன பாக்காம ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்த்த ஓடுங்கடா ஓடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டை பக்கம் ஓடியாந்துட்டேன்.
3: அப்ப மாடசாமி எங்க இருந்து ஓடியாந்தான்?
1: அதையும் கேக்குறீங்க? நான் கடத்தர் போனால காணுமேனு தெரிஞ்சுட்டு மாடசாமி கடத்தர் பக்கம் வந்தான். ஐயோ இவனை பாத்துட்டா இவனுக்கும் தருமடி விழுவுமே நினைச்சுக்கிட்டு இவன்கிட்ட நடந்தது சொல்லி இவனையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
6: எப்படியோ மாமா உங்க புத்திசாலித்தனத்தால தப்பிச்சுக்கிட்டீங்க.
3: ஹம்சோலி இது புத்திசாலித்தனம் இல்ல மாப்பிள, எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையா செய்யணும் மாப்பிள. நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏதோ விளையாட்டா நினைச்சுக்கிட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் தெரியுமா? இப்பயாவது பட்டு திருந்தினீங்களே.
2: பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனா பட்டு திருந்திட்டாரான்னு கேளுங்கக்கா.
1: இல்ல மாமி, பெரிய மாமி சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏதோ விளையாட்டுத்தனமா சம்பாதிக்குங்கிற ஆசையில இப்படிலாம் செஞ்சிட்டேன். இப்படி எல்லாம் இனிமே செய்ய மாட்டேன் மாமி.
7: ஆமாமா, நானும் மச்சம் பேச கேட்டு விளையாட்டுத்தனமா நடந்துகிட்டேன்.
3: எது எப்படியோ இனிமே நேர்மையா உழைச்சி சம்பாதிக்க கத்துங்க.
1: சரிங்க மாமி, நான் ஒரு மூட்டை தூக்கியாவது உழைச்சி சம்பாதிச்சு காசு பண்ணாத உங்கள்ட்ட கொடுக்கறேன்.

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள மன்னார்சாமி ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்,
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்,
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி,
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி இ சுபா,
5: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம்

0: அருள் பிரகாஷ், ஏ எம் அருண், பிரசாந்த். சரி நேர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றிவரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 332,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 111,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125th பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9th அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள்

0: கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர், புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10 தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600 மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும், மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில், திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3

0: விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: எத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
9: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: நேயர்கள், இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால், சைபால்.
10: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
12: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
14: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு

0: நல்லவங்களாக ஆகிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாகிட்டா உலகமே தாங்காது போல இருக்கே. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களான மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதுத்தாப்புல கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழுறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வானின் தாரகை தோரணங்களை விளக்கி வெளிச்சப்பூக்களிடையே மனம் பேச தொடங்குகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இலக்குகளை குறிவைத்து செயலாக மாற்றிவிட்டால் எல்லாமே தேடி வரும் என்ற சிந்தனையோடு காலை காம்போ நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜீ.

0: காலை காம்போ.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட 6 குளங்களில் மீன்பிடி குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழி ஏலம் வருகிற 8/7/2026 புதன்கிழமை காலை 10 மணியளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமினா பிபி அவர்கள்.

0: இன்னிசையில் தேன்மொழி தரும் காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: காலை காம்போவில் சேவை செய்திகள். வேதாரண்யம் மாவட்டம் நாகக்குடையான் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்மிகு ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலய வருடாபிஷேக விழாவில் இன்று மதியம் 2 மணிக்கு ஆலய உற்சவ மூர்த்திகள் வீதி உலா காட்சி. நாகப்பட்டினம் வட்டம் செல்லூர் கிராமத்தில் அருள்பாளிக்கும் அருள்மிகு சிங்கமுக காளியம்மன் ஆலய ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறும். காரைக்கால் மாவட்டம் மாங்கனி திருவிழாவில் தமிழ்ச்சோலை கலைக்கழகம் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் இன்று மாலை 5 மணியளவில் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலினிசை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: ஹலோ நேயர்களே, உங்க மனசுல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா? இப்படி ஒரு ஹம்மிங் இப்படி ஒரு துள்ளலான இசை பாடல்
4: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை.
0: ஆனா இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு பாட்டு கேக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க நீங்க அழைக்கலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 8:05 இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ச்சி லதா வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. காலை காம்போ.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலை காம்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். அடுத்து உங்களை நான் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தையும் கொஞ்சம் சரிபார்க்கலாமே. திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: தொழில் பெரும்பாட்டு நிகழ்ச்சியில் துவக்கமாக

நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களோட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி பழகிறோம். நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுவர்களை கட்டாதீர்கள் பாலங்களை உருவாக்குங்கள் அப்படின்னு. இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க, ஆனா தனித்தனியா சோறு கட்டி தனித்தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப வெளியிலிருந்து பாக்கும்போது எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா ஒன்னா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்மக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களோட ஒரு நல்ல பாலத்தை நீங்க கட்டுங்க, அவங்க கூட அன்பு பாலத்தை கட்டுங்க, நட்பு பாலத்தை கட்டுங்க. பாலம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்டையும் அந்த எண்டையும் கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு ஒருத்தவங்க ஈஸியாக டிராவல் பண்ண முடியும் அந்த பாலத்து மேலே. அதே நேரத்தில் நீங்கள் சோறை கட்டிட்டீங்க அப்படின்னா அது பிரிச்சிடும். அப்போ இந்த சோறுகளை உடச்சி எறிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்குள்ளே பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மனசில் சங்கடமாக இருந்திருக்கும், உடனே அந்த இடத்துல ஒரு சோறை கட்டிடுறது. இந்தமாரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உடச்சி எடுத்துட்டு அவங்களோட ஒரு நட்பு பாலத்தையும் அன்பு பாலத்தையும் உருவாக்குங்க. ஏன்னா நட்பாலையும் அன்பாலையும் நிறைய விஷயங்களை நீங்க உலகத்துல சாதிக்க முடியும். நட்பு எங்க இருக்கோ அன்பு எங்க இருக்கோ அங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. நம்ம சர்க்கிள் யாரா இருக்கா, நம்ம ஃபேமிலியில யாரா இருக்கா, நம்ம யாரெல்லாம் ரெகுலரா நம்ம வீட்டுக்கு வருவாங்க பேசுவாங்க, நம்ம யார் வீட்டுக்கெல்லாம் போவோம், யாரெல்லாம் போன்ல பேசுவோம். சோ இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளோட லிங்க்ல இல்ல, ஏன் இல்ல, எந்த காரணத்தால அவங்க நம்மளை விட்டு விலகி போனாங்க, சோ அவங்களுக்கு ஒரு போனை போட்டு இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட நட்பு பாராட்டி அவங்களுக்கும் உங்களுக்கும் திரும்பி ஒரு பாலத்தை உருவாக்குங்க. சோ இப்படி நம்மளுடைய சர்க்கிளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு விதமான சர்க்கிள் இருக்கும். நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா நமக்கு தெரிந்தவர்கள், இன்னொன்னு வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம உறவுக்காரர்கள். நம்ம பர்சனல் லைஃப்ல நிறைய அந்த சர்க்கிளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஒற்றை சொல்ல வச்சுக்கிட்டு யாருகிட்ட வேணாலும் சரி நீங்க அன்பா இருக்கலாம், குழந்தைங்கள்ட்ட அன்பாருங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அன்பாருங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம எல்லாரோடையும் ஒரு அன்பான ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும். இன்னைக்கு பாலங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு எட்ஜுக்கும் இன்னொரு எட்ஜியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஃபேமிலி ஒன்றா சேர்றதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம போய் சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமா இருந்து அந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தையும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் நம்ம உருவாக்கி தரலாம். சோ அப்ப வந்து நம்ம எங்க இருந்தாலுமே சரி, நம்மளால வந்து முடிஞ்சது மத்தவங்களை பிரிக்காம சேர்க்கறதுக்கு என்ன வழி இருக்கு. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, டைலர் கடைக்கு போனோம் அப்படின்னா நீங்க கத்திரிக்கோளா இருக்க போறீங்களா இல்ல ஊசியா இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் பெருசா இருக்கிற கத்திரிக்கோள் தான் நினைப்பாங்க. கத்திரிக்கோள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கட் பண்ணி ரெண்டா பிரிச்சிடும், ஆனா சின்னதா இருக்கிற ஊசி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தனித்தனியா இருக்கிறத ஒன்னா சேர்க்கும். சோ நம்ம சின்ன ஊசி மாதிரி இருந்து மத்தவங்களை ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களை ஒன்னா சேர்க்கும் பொழுது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி அந்த நூல் தான், அந்த பிணைப்பு அதுதான் அன்பு நட்புன்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த பிணைப்பால நம்ம கட்டி போடும் பொழுது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளை உருவாக்க முடியும். குழந்தைங்கள்ட்ட அன்பா இருங்க, நம்ம குழந்தைங்கள் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு குழந்தைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கும் நீங்க நிறைய அன்பு காட்டுங்க, பாசம் காட்டுங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்களை பிடிக்கல அப்படின்னா அந்த கோபத்தை போய் சின்னவங்கள்ட்ட காட்டுவாங்க, அது ரொம்ப தப்பு. ஆனா அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்க அன்பா இருந்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் கூட மறைந்து ஒரு நாள் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க உங்களுக்கு ஒரு நட்பு பாலத்தையும் உறவு பாலத்தையும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ பாலத்தை உருவாக்குங்க, சுவர்களை உடைத்தறியுங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. உற்சாக

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், குதூகலிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீஜன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியும் விளம்பரதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் துள்ளலான இசையோட கேட்கணும், புது பாடலா அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இணைஞ்சிருங்க 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணிலோ, 2994 8 0 என்ற எண்ணிலோ, 2995 8 0 என்ற எண்ணிலோ இணைந்து உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி எண்ணான 9566427231 என்ற எண்ணிலும் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: தொல்லிவரு பாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னு முதல் நேயர் தொல்லி வராங்க. யாரு இங்கிருந்து கேக்குறாங்க பாட்டு கேட்டலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: எனக்கு விடுதலை படத்துல இருந்து வழி நெடுக காட்டு மல்லி அப்படிங்கிற பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர், நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்களை வாங்க ஆவணி ஃபர்னிச்சர், பின் விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: கடலெண்ணை
0: வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
5: இனிய உற்சாகமான ஜில்லட ஒரு நற்காலை வணக்கம் மேடம்.
0: சூப்பரான வணக்கங்க. என்ன பாட்டு வேணும், இங்க இருந்து வந்திருக்கீங்க, யார் வந்திருக்கீங்க?
5: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் பல்கலைக்கழகம் முருகன்.
0: ஆ சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
5: ட்ரிபிள் ஆர் படத்துல இருந்து
0: நாட்டு குத்து பாட்டு கொடுத்துடலாம்.

0: பாட்டு நிகழ்ச்சியில் துள்ளலா இந்த பாட்டு வந்து முடிஞ்ச நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:20. இது அபிபெயர்ச்சி நேரம். அபிபெயர்ச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி. வரும் பாட்டு நிகழ்ச்சியில நாம ஒரு கேள்வியும் வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? அதாங்க, எஃபி பக்கத்துல நம்ம எப்போதும் வழக்கமா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வியோட போட்டிருக்கோம். என்ன கேள்வியோட போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதன் முதல்ல சூரியன் உதிக்கும் மாநிலம் இது. நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உதிக்கிற சூரியன் எப்போ உதிக்குதுன்னே பல பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் என்ன கேள்வி, நாங்கள் எதுக்கு வேணாலும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். இந்நேரம் இருந்தாலும் நம்ம இப்போ நேர் காத்திருக்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம எப்படி பக்கத்தை போகலாம். ஹலோ, வணக்கம்.
1: என்ன
2: பாட்டு
0: இந்த நேருக்கு பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் எய்ம்ஸ் சொல்லாமது. மெனிமின் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆசி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இப்போ நேயர் காத்திருக்கிறாங்க, பாட்டு எங்கடா கேட்டோம், ஒன்றும் வரவே இல்லையேன்னு. இது வருதுங்க காட்டலையில.
7: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாழ்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆசி காமச்சி ஜுவல்ஸின் இணைந்து வழங்கும் என் சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: திருவாரூர்
1: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர் காத்திருக்கிறாங்க, யாரை இங்கிருந்து வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுமா இந்த காலை வேளையில?
2: படம் டிராகன், பாடல் வழிவிலை. அந்த பாடல் கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேட்டு ரசிங்க.
2: நன்றிமா.
1: அவங்க இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் நம்ம எஃபி பக்கத்தில் நம்ம பதிவிட்டுருக்கோம். என்ன பதிவிட்டுருக்கோம்? இந்தியாவின் முதன் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கான பதிலை நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 71 பேர் நமக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத லாஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா? கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் பேரையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரிய விளக்கத்தை நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது இல்லையா. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையறதுக்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறாங்க, விடையும் சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி, அஞ்சு ரவிச்சந்திரன், பேரளம் சந்தோஷ்குமார், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து இவங்க அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ், ஷியாமலா இந்த விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனந்த் முருகன் பூலுவப்பாளையத்திலேருந்து, நன்னிலம் சுப்பிரமணியனும் விடையை சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் விடை சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. ஜெயா விவேகானந்தன் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசம் காரைக்கால் தலத்தெரு பத்மா ஸ்ரீதர் இவங்களும் விடை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கபிலன் பாரி தலைநாயிலேருந்து இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. கேவிஎஸ் நகர் கிருஷ்ண

கிருஷ்ணமூர்த்தி. இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. என்னங்க சரியான விடை சரியான விடைன்னு சொல்கிறீங்க, என்ன விடைன்னு தெரியலையே அப்படின்னு மற்ற நேயர்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? யோசிச்சிருங்க, அடுத்த பாடலுக்கு பிறகு நம்ம விடை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரியா? இந்தியாவின் முதன் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதுக்கான விடையை நீங்களும் யோசிச்சிட்டே இருங்க பாடலை கேட்டுக்கிட்டே.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நேயர்களுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கங்க. யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: பேப்பர் மன்னலூர் சரவணா கமேஷ்மா.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம், யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
8: மேலக்கா சபரி வடிவேல்.
7: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு காலை பொழுதுல
8: மாஸ்டர் பரத்துல இருந்து வாசி கம்மி.
7: வருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேயர் பாடல் கேட்ட இந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம், 8:45.
9: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: நம்ம எஃபி பக்கத்தில் ஒரு கேள்வியை பதிவிட்டோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதன் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, சரியான விடையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விடை அப்படின்ற நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விடையும் நம்ம சொல்லிட வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. இந்தியாவில் முதன் முதல்ல சூரியன் உதிக்கும் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இங்கே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, 3:30 சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாநிலத்தை அஞ்சாவ் மாவட்டத்தில் அமைந்துள்ள டோங் அப்படிங்கிற சிறிய கிராமத்தில் தான் இந்த சூரியன் உதிக்குது. இந்தியாவின் முதல் சூரிய கதிர்கள் இங்கே தான் விழுது இந்த பகுதியில். இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1,240 உயரத்தில் இருக்குது. இந்தியா சீனா மற்றும் மியான்மர் நாடுகள் எல்லையில் இது இருக்குது. இந்தியாவின் முதன் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இது குறித்து சரியான விடையை யாரெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேரை படிச்சுட்டே இருந்தோம். அந்த வகையில் அடுத்ததாக யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்துலேருந்து சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. பழனி கவிதா பாப்பரப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்கால் பிரகாஷ் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. கோவி இளவரசன் பஞ்சநிதி குளத்திலிருந்து இவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி இவங்களும் வந்து சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. என்ன சரியான விடை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம், அதாவது அருணாச்சல பிரதேசம் தான் அந்த சரியான விடை அப்படிங்கிறத சொல்லிட்டோம். வினோத்குமார் திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. பூவம் குபேரா இவங்களும் சரியான கொடுத்துருக்குறாங்க. மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. கல்லாத்தூர் பரமசிவம் அருணாச்சலம் பிரதேசம்தான் அப்படிங்கிறத சரியான குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. மணிராஜ் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. நெடுஞ்செழியன் வேல்கவி இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. இடங்கண்ணிலேருந்து ஜெயவீர பாண்டியன் சங்கமங்கலத்திலேருந்து சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் ஷாகுல் ஹமீர் ராஜா இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. ஆண்டிமட கார்த்திகேயனும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டு சரியாக வரவே இல்லைங்க அப்படின்னு காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கான பாட்டு இதோ.
1: மஜாபா மஜா.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உற்சாகம் ஊற்றடிக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கங்க.
6: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வங்கக் கடலோரம் சங்கத்தமிழ் போலம் தங்கத்தமிழ் காரை பண்பலை 100.3க்கு இனிய நற்காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
6: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்க இந்த காலை வழியில?
7: ரப்பர் பந்தல சில்லாஞ்சி வச்சு
6: கண்டிப்பா வரும்.
7: அனைவருக்கும் உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
6: நன்றிங்க, நன்றிங்க. இந்தியாவின் முதல் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை வந்து எப்படி பக்கத்தில் கொடுத்துருந்தோம், அதுக்கு நிறைய நேயர்கள் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. அருணாச்சலம் பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாரெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம வந்து நேர்கிட்ட பாடலை கொடுத்துடலாம். அன்னப்பேட்டை ஜோதி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. குளஞ்சியப்பன், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு பால்பண்ணைச்சேரி செந்தில்குமார் இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. போனகிரி சுமதி பாபு சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞானப்ரஸ் ஞானசாரதி பவித்ரா, அப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்காங்க, இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. பூத்துறை செல்வகுமார் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. நளினி காரைக்கால்லேருந்து இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் தான் அப்படிங்கிறத ரவிக்குமார் தானி கோட்டகம் தெற்குலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர்லேருந்து மன்னார்குடியிலேருந்து இவங்க சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பொன்னியின்மேடு வண்ண கணேசன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை ரத்தினபுரி ராஜா முகமது சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அள்ளிநகரம் மகாதேவன் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிபணம் சரவணன் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கன்னார்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதனும் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: வரும் பாட்டு நிகழ்ச்சியில நிறைவான நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு
1: சொல்லுங்க.
0: கொடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு எப்படி பக்கத்தில் இந்தியாவின் முதன் முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அருணாச்சல பிரதேசம் தான் அது அப்படின்றத ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாத்னு சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் தான் அப்படின்றத பிரியா யோகநாயகி சொல்லியிருக்காங்க. முகமெட் நாச சொல்லியிருக்காங்க. இப்போ வருது நேருக்கான பாட்டு.

இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடலை முழுமையா நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
4: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரியின் நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்,
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்காரத்தெரு, திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸின்
4: நலமாய் வாழ
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
10: உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் ஜூலை 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 6ஆம் நாளான இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என். அருள்குமார் அவர்கள் தரும் தகவல்.
11: காமனா எல்லாத்துக்குமே டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வண்டியில் எப்படி ஷாக் அப்சார்பர் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஷாக் அப்சார்பர். படிக்கட்டில் ஏறி நடந்து வரோம், ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் வந்து ஏறி குளிங்கி குளிங்கி போகுது அப்படின்ற டைமில் நம்ம பாடியை கரெக்டான பொசிஷனில் மெயின்டைன் பண்ணிக்கிறது அந்த டிஸ்க்கு தான். படுக்கும்போது என்னென்னா கழுத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே குனிஞ்ச மாதிரி வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம மொபைல் ஃபோனு பார்க்குறோம், அதிக கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம கழுத்தை கீழே குனிஞ்ச மாதிரி வச்சுப்போம். கீழே குனிஞ்ச மாதிரி இல்லாமல் தூங்கும்போது தலைப்பகுதிக்கு இல்லாமல் கழுத்து பகுதிக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பில்லோவோ இல்லை சப்போர்ட்டோ நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் நான் வேலை பார்த்தாவணும், சிஸ்டம் விட்டு இந்த சைடு அந்த சைடு கேமராலேருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டே நார்மல் ஒரு வளைவு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒன்று, லம்பார் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு லார்டோசிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சேரோ, நான் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பொருளோ எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களே அதை புரிஞ்சுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு காமனான ஒன்று தான் அது. ஸோ அது மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போஸ்டரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம அந்த உட்காந்துருக்கிற தன்மை கரெக்டாக இல்லாதனால வரக்கூடிய வழிகள் எல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொன்று, டிரைவர்ஸ் ஒரே போஸ்டரில் உட்காந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி அவங்க அவாய்ட் பண்ணலான்னா, ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் ஒரு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் நடுவில் பிரேக் எடுத்துட்டு இந்த முதுகு தசைகளுக்குன்னு உண்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து அவங்க ஏதோ ஃபிசியோதெரப்பிக்கோ இல்லை ஒரு ஹைஃபை எக்யூப்மெண்ட்டோ தேவையில்லை, நார்மலாக இருக்கிற இடத்துலே பண்ணிக்கலாம். அது வந்து படுத்து தான் பண்ணக்கூடிய, நின்றுட்டு பண்ணிக்கலாம், படுத்துட்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு காமனான இதை அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த டிஸ்க்கு அதிக லோடை கண்டினியூஸாக கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஜெல்லு மாதிரி தான் இருக்கும் நம்ம உடம்புல. நம்ம அதிக லோடை ஒரே டைமில் கொடுத்துட்டே இருக்கிறனால அந்த ஜெல்லு பிதுங்கி வெளியே வந்தால் தான் தொந்தரவு. நம்ம நடுவில் அதுக்குண்டான ரிலாக்ஸேஷன் பீரியடை கொடுத்துட்டு அதுக்குண்டான சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தணும்னாலே இதுக்குண்டான தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து கரண்ட் ஏரால வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து கர்ப்பப்பை ரிலேட்டடான தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் வந்துடுது.

0: வந்து ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான பிரச்சனையால் ஏற்படுறதான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது ஏஜ் ஆக ஏஜ் ஆக. எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான கோளாறுகள் அதிகமாக இருக்கிறதுனால. கர்ப்பப்பையையும் அது இருக்கக்கூடிய அந்த ஓவரின்னு சொல்லுவோம் அந்த முட்டையையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க தொந்தரவு இருக்கிறதுனால. அப்படியெல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சுரப்புன்றதே இல்லாமல் போயிடும். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் அதிகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தவிர்க்கவே முடியாது, எனக்கு கர்ப்பப்பையெல்லாம் எடுத்து தான் ஆகணும், எனக்கு அந்த ஓவரி ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, அதே டைமில் ஈஸ்ட்ரோஜன் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்றதும் இருக்குது. நம்ம எலும்புக்கு உண்டான கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. அதை வந்து இன்டர்வல் விட்டு இன்டர்வல் சைக்கிளாக நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நார்மல் பீப்புளோட ரெகுலர் செக்கப்பில் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது எனக்கு வர வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் எக்ஸ்போஷரை மார்னிங் டைமில் ஒரு ஹாஃப் அன் ஹவராச்சும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, ரொம்ப ஆக்டிவான எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாலுமே உங்களோட எல்லா தசைகளும் ஆக்டிவேட்டாக இருக்கிற மாதிரி, உங்களால் நடக்க முடியலனா கூட முட்டி ரொம்ப வலிக்குதுன்னா சைக்கிளிங் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணலாம். அது வந்து எல்லா தசைகளையும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் சிறப்பாக கொண்டு போகிறது. ஸோ இந்த மூணையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நாம் ஒரு முகநூல் பக்கத்தில் போஸ்டர் கொடுத்துருக்கோம். என்ன போஸ்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் சினிமா டயலாக் எதுன்றத நம்ம பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தோம். நேயர்களும் வந்து ரொம்பவே ஆர்வமாக பதிவிட்டுக்கிட்டே வராங்க அப்படின்றதும் இப்ப காதுல வாங்கினீங்களா இந்த கேள்வியை?
2: கண்ண கட்டுதே.
1: ஓ அப்படியா? ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றதுனால இப்பயே உங்களுக்கு வந்து கண்ணை கட்டுதா? சரி, ஆனால் நான் கட்டை அவுத்துட்டு நான் பாருங்களேன் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தியை வந்து எடுக்கிற ராஜேந்திரன் மணக்குடையிலிருந்து முதல் மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. படையப்பா திரைப்படத்தில் வரக்கூடிய ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற வசனத்தை தாங்க நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்ததா கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 16 வயது நிலை படத்தில் ரஜினி அடிக்கடி பேசுறது இது எப்படி இருக்கு, அந்த டைலாக் தான் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிறத வசனத்தை தாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னு சிவாஜி வந்து வைரநகர்லேருந்து நமக்கு முகநூல் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனே

0: நம்ம பக்கம்தான் இருக்கான்ற டைலாக தாங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளலும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரே சிரிப்பா இருக்கு போங்க அவரு. அடுத்து யார் அது எந்த ஐடியிலிருந்து கொடுத்துருக்காங்கன்னா அவரே தான் பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டை. அங்கேருந்து தாங்க அவங்களும் அடுத்து ஒரு இமோஜி வந்து அப்படி அனுப்பியிருக்காங்க. அடுத்த செய்தியை யாரு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் கேட்டுடலாமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம கேட்ட கேள்விக்கு முகநூல் பக்கத்துல யார் அடுத்த ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லுங்க.
5: கார்த்திகேயன் சொல்லிருக்காங்க பாருங்க, எப்பா இது உலக நடிப்புடா சாமி அப்படின்னு கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து சொல்லிருக்காங்க.
0: இப்பவே கண்ண கெட்டதே அப்படின்னு காரைக்கால் தலத்தில் பத்மாவதி ஸ்ரீதர் வந்து சொல்லிருக்காங்க.
5: நான் முன்னாடி சொன்னதை இவங்க இப்ப சொல்லிட்டாங்க பாருங்களேன்.
0: ஆமா
5: கண்ணா, பண்றீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீர சுந்தரி சொல்லிருக்காங்க.
0: சொல்லிருக்காங்களா? அடுத்து யாரு கொடுத்துருக்காங்க? மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்லிருக்காங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு இந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு. 1 ரூபாய்க்கு எத்தனை வாழைப்பழம், 2 வாழைப்பழம் கொடுத்தாங்களா? கரெக்டா கேட்டு வாங்கினியா? எங்க ஒரு பழம் தான் இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த டைலாகு
5: இப்போதைக்கு கடையில இருக்கு. குவைத்ல இருந்து திட்டச்சேரி சொல்லிருக்காங்க நிஷாம் ஹலீம். ஆணியே புடுங்க வேணாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க.
0: ஆமா. அடுத்ததாக நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சொல்றாங்க, எனக்குவே வருவீங்களா அப்படின்ற அந்த டைலாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
5: போனகிரி சுமதி பாபு, பார்க்கத்தானே வந்திருக்கோம், பார்ப்போம் இன்னும் நமக்கு என்னென்ன நடக்குதுன்னு இங்கே பார்க்கத்தானே வந்திருக்கோம், பார்ப்போம் அப்படின்னு.
0: அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா உலக நடிப்புடா சாமின்னு நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் பூந்தோட்டம் கார்த்திகேயன். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, நான் 1 தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி வரட்டா அப்படின்ற அந்த டைலாக சொல்லியிருக்காங்க.
5: நாகூர் ஜெகபசாதிக் படிச்சிட்டிங்களா? இல்ல இல்ல, அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காங்க, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்ற டைலாக அவங்க சொல்லியிருக்காங்க.
5: நம்மளும் சொல்ல
0: இல்ல இல்ல இல்ல,
5: போடி போ, எங்க போனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், இந்த வசனம் நிறைய கவுண்டமணி செந்தில் காமெடியில வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோயில்,
0: யார் நமக்கு எது செஞ்சாலும் கோவப்படாமல் அமைதி காத்து, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக செயல்படுவேன். கோபம் அப்படிங்கிறது என்னங்க இது, டைலாக் கேட்டால் என்னென்னமோலாம் சொல்லியிருக்காங்க. வளர்த்தாமங்கலம் சம்பந்தம் பிரகதீஷ்
5: சம்பந்தம் இல்லாமல் சொல்லிட்டாங்களா? இங்கே பாருங்க, காட்டு மன்னார் கோயில், டீபுரம், மடப்புரம், தோப்பு தெரு வேல்முருகன் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படையப்பா படத்துல வரும்ல, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, அதனாலதாங்க நான் கோபத்தையே விட்டுட்டேன்.
0: அது நீங்க சொல்ற டைலாக், அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிற டைலாக நாகூர் ஜெகபர்சாதிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைலாக் காமனா எல்லா இடத்துலயும் வரும், எந்த படம்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
5: மயிலாடுதுறை ரேவதி நகர அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க, வந்துட்டாயா வந்துட்டான். இந்த டயலாக் நம்ம அடிக்கடி
0: எல்லாருமே சொல்றதா, சின்ன வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றாங்க. அப்படியே இந்த வசனம் வந்து இரண்டரை அப்படியே கலந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
5: இதெல்லாம் பேசும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படமும் அப்படியே கண்ணு முன்னாடி ஓடி ஓடி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல.
0: ஆமா ஆமா ஆமா. காரைக்கால் நளினி சொல்றாங்க, ரொம்ப நான் சொல்லக்கூடிய வசனம் வந்து வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லி சிரிப்பை வந்து உண்டாக்கிருவேன் அப்படின்னு சொல்றாங்க.
5: இங்க பாருங்களேன், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலிருந்து.
0: திரும்ப திரும்ப பேசுற நீ, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு என் மகளை பார்த்து நான் சொல்லுவேங்கன்னு அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க.
5: எங்க நம்மள சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பதப்பதுப்புல இருக்கும்போது அடுத்த வார்த்தை அவங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் சிவா படத்துல இடம் பெற்ற மலரே குறிஞ்சி மலரேவா, என்னங்க எதை கேட்டா எதை சொல்றீங்க?
0: ஆமா, அப்படியே அவங்க மோடு வந்து மாறிட்டாங்க.
5: சிங்காரவேல கீழ்குடியிருப்புலேருந்து இதை சொல்லியிருக்காங்க.
0: நாகை பாபு சொல்லியிருக்காங்க, நல்லா கேள்வி கேட்டீங்க, பெரிய அப்பா டக்கரு. ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க, வந்துட்டாரு. இதுதாங்க அடிக்கடி நான் யாருக்கிட்டையாவது சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
5: நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு இந்த பாஷா படத்துல வரும் பாருங்க.

0: அந்த டைலாக் தான் சொல்வாங்களா, காரைக்கால் மேல ஓடுதுரை சீப்பு விஜயராகவன்.
1: அடுத்து இனிய காலை வணக்கம்னு சொல்லி நான் ஒரு தடவை சொன்னா அதே டைலாக் சொல்லியிருக்காங்க, நாகூர் யூசுப் மாலிம் வந்து சொல்லியிருக்காங்க.
0: பூம்புகார் மேலையூர் கோ செம்பியன், நான் அடிக்கடி கேட்கும் டைலாக், ஆயிரத்தில் ஒரு படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் அவர்களும் நம்பியார் அவர்களும் பேசும் வசனம் அடிக்கடி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்லியிருக்காங்க.
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு அப்படி பழைய நினைவுகளுக்கு போயிட்டு.
0: ஆமா, எம்ஜிஆரும் நம்பியாரும் வந்து வந்துட்டு
1: போயிருக்காங்க. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: காரைக்கால் பண்பலின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலையை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்க

0: அவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்போ 9:50 ஆயிடுச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டயலாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்களும் ரொம்ப அழகாக நமக்காக காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மெசேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யாருடைய மெசேஜ்னா பூபுகார் மேலையூர் அவங்களுடைய செய்தியை வந்து படிச்சிட்டோம் இல்லையா. இடங்கண்ணி நெடுஞ்செழியின் அவங்களுடைய செய்தி தான் அடுத்து நான் படிக்கிறேன். வடிவேல் படத்தில் வரக்கூடிய டைலாகுங்க, இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்ற டைலாக் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க.
2: நாகூர் முகமது ரஃபீக் இருவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த டைலாக் தர்பார் படத்தில் சும்மா கிழி
1: அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா. அப்பா சபா இப்பவே கண்ணை கட்டுது அப்படிங்கிற இந்த டைலாக் தாங்க அப்படின்னு கட்டங்குடி அனுசியா சங்கர் சொல்லியிருக்காங்க.
2: நான் அதிகமாக பயன்படுத்தும் சினிமா டைலாக், என்னை நம்பி யாரும் கெட்டது இல்லை, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை புரிஞ்சிருக்காங்க குணசேகரன் சமணர் கோயிலேருந்து.
1: அப்படி அடுத்து ஏன் வழி தண்ணி வழி அப்படிங்கிற அந்த டைலாகும் நாளை நமதி திரைப்படத்தில் எம்ஜிஆர் சொல்லக்கூடிய வசனம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை.
2: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், நான் அதிகமாக பயன்படுத்தும் சினிமா டைலாக் பாக்கியராஜின் முந்தானி முடிச்சு படத்தில் வரும் வசனம், வேண்டாம் என்று வெளியில் கொட்டும் சாம்பல் கூட பூசாரி கைக்கு வந்தால் பிரசாதமாக மாறிவிடும் என்பதே அருமையான டைலாக்ல.
1: ஆமாம் ஆமாம். அதே மாதிரி கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க செல்வம் அவங்களோட சேர்த்துன்னா, எனக்கு படித்த எனக்கு பிடித்த அப்படிங்கிறது தான் படித்தன்னு வந்துருச்சு அவங்களுக்கு டைப்பிங் பண்ணும்போது. அந்த டைலாக் வந்து படைப்பா படத்தில் வர்ற டைலாக் தாங்க. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற டைலாக அவங்க சொல்லியிருக்காங்க.
2: சொல்லவே இல்லையே அப்படின்னு வடிவேல் டைலாக நாகூர் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
1: இப்பவே கண்ணை கட்டதுன்ற இந்த டைலாக பத்மினி சுகுமாரன் சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர் பேரை குறிப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு மன்னிக்கவே மாட்டாங்களாம். கள்ளத்தூர் பரமசிவம் இந்த ரமணா படத்துலேருந்து வரும் இல்லையா அந்த டைலாக், அதை சொல்லியிருக்காங்க.
1: சில காலம்தாங்க அப்படின்னு ரஜினிகாந்தன் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி
2: பாருங்களேன் இருக்கு.
1: ஆமா,
2: செத்து போனாலும் கெத்து கெத்து போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி கஜேந்திரன்
1: திருவாளபுத்தூர் கடக்கத்திலிருந்து ஐங்கரன் தரணி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை படத்துல வரும் பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும், மலடா அண்ணாமலை அப்படின்ற அந்த டைலாக் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
2: எனக்கு நண்பனாக ஆவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் எதிரி ஆவதற்கு நிச்சயம் தகுதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பட டைலாக் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டன் அம்பல் தேஜன்
1: அன்பு தோழிகளுக்கு அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் போடா ஆண்டவனே நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த டைலாக் தான் மேடம். அதோட என்னோட செல்போன் ரிங்டோனாவும் அதைத்தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு
2: இங்கே பாருங்க, அருமையான ஒரு மெசேஜ் தள்ளி விட்டுருக்காங்க. கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான், நல்லவங்களை நிறைய சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இதை சொல்லியிருக்காங்க.
1: திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, நண்பேண்டா அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க போல இருக்கு.
2: அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க சொல்லியிருக்கிறாங்க
1: பேரளத்திலேருந்து.
2: ஆமாம், ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா
1: நினைக்கிறேன். திருவாலங்காடுல இருந்து சரவணகுமார் சொல்லிருக்காங்க, சேரன் பாண்டியன் படத்துல வரும் பாருங்க தோலை உரிச்சு போடுவேன் அந்த டைலாக் அவங்க சொல்றாங்க.
2: ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிருக்காங்களா. சரி, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுதாங்க டைலாகே. ரவி பாப்பா கோவில் இருந்து சொல்லிருக்காங்க.
1: நல்ல ஒரு அவங்களுடைய ரசனை அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற அந்த டைலாக் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க.
2: ராஜாதிராஜா படத்தில் வரும் அப்படியான சரிண்ண அப்படின்ற டைலாக் தான் அவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நளினி சங்கர்.
1: அது வந்து அதே ஸ்லாங்கில் சொல்லும் போது தான் அது எந்த படம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும் இல்லையா. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம பொதுவில் எல்லாருமே அப்படி சொல்லக்கூடியது தான், அப்படியான சரிண்ண சரிண்ண அப்படிங்கிறது கூட ஒரு படத்தில் வந்து வரும். இந்த படம் அப்படின்னு சொல்லி பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வந்து வரும் ஒரு காமெடி நடிகர் வந்து அந்த டைலாக சொல்லுவாங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு நிறவி சுதா சொல்லியிருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை, இதை தாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன்.
2: அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகூர் அலோன்ஸ் ராஜ் இருவருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு எனக்கு பிடித்த டைலாக், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்னு.

0: நாங்களும்
1: வந்துட்டோம்ல, நாங்களும் படிச்சிட்டோம்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது முறை வந்ததற்கு சாரிங்க. நான் அடிக்கடி யூஸ் பண்ற டைலாக் வந்து பசங்க படத்திலிருந்து அந்த குட்டி தம்பி பேசுவாங்கல்ல, எப்படி, அந்த டைலாக் தான்.
1: ரெண்டாவது தடவை வந்ததுக்கு ஒரு சாரியும் கேட்டுட்டு எப்படியா
0: அப்படின்னு வேற டைலாக் வந்து
1: கொடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லிருக்காங்க பாருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதுல சந்தோஷம் துக்கம் எல்லாமே மாறி மாறி தான் வரும். திருச்சிற்றம்பலத்துல வந்து தனுஷ் பேசியிருப்பார் இல்லையா, இத இந்த வசனத்தை நான் நண்பர்களிடம் அடிக்கடி சொல்லும் வசனம் இதுவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: சொல்லியிருக்காங்களா? அடுத்ததாக நான் படிச்சனே அந்த மெசேஜ் திருப்பி சாரி சொல்லிட்டு வந்தது வந்து பூந்தோட்டம் கார்த்திகேயன் தான், பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ், செல்வமரி, கண்ணம்மா, கம்மனு கடை அப்படிங்கிற இந்த டைலாக் தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஜெயவீர பாண்டியன் சன்னமங்கலத்திலிருந்து கொடி பறக்குது இல்ல,
0: எனக்குன்னே வருவீங்களா, முடியல அப்படிங்கிற டைலாக் தான் அன்னப்பன்பேட்டை சதீஷ்குமார் வந்து சொல்லுவாங்களாம்.
1: எல்லாத்தையும் பார்க்கத்தானே வந்திருக்கு இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கண்ணாரப்பாளையத்திலிருந்து கொடுத்துருக்காங்க.
0: அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு அப்படின்ற டைலாக் சொல்லுவாங்கன்னு சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை நம்ம கேட்டறலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: கேளு மச்சி கேளு, நம்ம சினிமா வளர்ந்த கதை கேளு. கேளு மச்சி கேளு, சினிமா வளர்ந்த கதை கேளு.

0: கேளு தமிழ் சினிமா வளர்ந்த கதை கேளு, கேளு மச்சி கேளு விளைஞ்சு வளர்ந்த கதை கேளு.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் தேதியும் சேதியும் நாகப்பட்டினம் விபிஎன்

0: மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகைசாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: ஜூலை 6 வரலாற்றின் நினைவு பெட்டகத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி பார்ப்போம். 1885 உலகின் முதல் வெறிநாய் கடிக்கான தடுப்பூசி பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதருக்கு முதன் முதலாக தடுப்பூசி செலுத்தி வெற்றி கண்டார். வெறிநாய் கடிக்கு 9 சிறுவன் ஜோசப் மெய்ஸ்டர் என்பவருக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தி அவரது உயிரை காப்பாற்றினார். இது மருத்துவ உலகில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மைல்கல் நிகழ்வாகும்.
0: இதனை ஒட்டியே உலக ஜூனோசஸ் தினம் நம்ம வந்து அனுசரிக்கிறாங்க. விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுது.
5: உலக விலங்கு வழி நோய் நாள். 1785 அமெரிக்கா டாலர் நாணய முறையை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நாணயம் டாலர் என்று அழைக்கப்படும் என்றும் அது தசம நாணய முறையை பின்பற்றும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது.
0: 1928 இதே நாளில் தான் ஹாலிவுட்டின் முழு நீல வசனங்கள் கொண்ட முழு பேசும் திரைப்படமான லைட்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படிங்கிற நியூயார்க்கின் முதன் முதலாக திரையிடப்பட்டது.
5: 1892 தாதாபாய் நவ்ரோஜியின் வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலில் அவர் தேர்வு பெற்றதை குறிக்கிறது. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படும் தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்திய அரசியல் தலைவர் மற்றும் கல்வியாளர், சுதந்திர இந்தியாவின் முதல் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார். கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் மிக இளம் வயது துணைவேந்தராக இருந்த பெருமைக்கு உரியவர் இவர்.
0: 1907 உலகளவில் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் பெண்ணியத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் புகழ்பெற்ற மெக்சிகன் நாட்டு ஓவியர் ஃப்ரிடா ஹக்லோவின் பிறந்த தினம் இன்று.
5: பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமராகவும் இந்தியாவின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். இவர் இந்தியாவின் தொழில்துறை நலத்துறை அமைச்சராகவும் நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இவர். இவருடைய மறைவு தினம் இன்று. இந்த நாள் சமதா திவாஸ் அல்லது சமத்துவ நாளாகவும் சில இடங்களில் அனுசரிக்கப்படுகிறது. பரதிமார் கலைஞர் என்று அழைக்கப்படும் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு தமிழறிஞரும் நூலாசிரியரும் தனித்தமிழ் இயக்கத்தின் முதன்மையான பங்கு வகித்தவர்களில் ஒருவரும் ஆவார். இவர் உயரிய செந்தமிழ் நடையில் பேசுவதிலும் எழுதுவதிலும் வல்லவர். நாடக புலமை பெற்றவர். தமிழ் மொழி வரலாறு போன்ற ஆய்வு நூல்களையும் கலாவதி ரூபாவதி போன்ற நாடக நூல்களையும் நாடக இலக்கணமான நாடகவியலையும் இயற்றியவர். மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பிறந்த நாள் இன்று. இந்திய கர்நாடக இசை பாடகர், இசை மேதை, பல்வாத்திய கலைஞர், இசையமைப்பாளர், வாக்கேயக்காரர், குணச்சித்திர நடிகர் என பல திறப்பட்ட கலைஞர் ஆவார். தியாகராஜரின் மாணவர் பரம்பரையில் 4வதாக வந்தவர் எனும் பெருமைக்கு உரியவர் பாலமுரளி கிருஷ்ணா. இவரது 9வது வயதில் முதல் கச்சேரியை செய்தார். யுனெஸ்கோ அமைப்பு வழங்கிய மகாத்மா காந்தி வெள்ளிப்பதக்கம் விருதால் இவர் சிறப்பிக்கப்பட்டார். செவாலிய விருது, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், சாடக சங்கீத நாடக அகாடமி விருது, இசை பேரறிஞர் விருது என பல விருதுகளால் சிறப்பிக்கப்பட்டார் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின்

0: நாள் இன்று. சிறுகதைகளின் திருமூலர் என்று அழைக்கப்படும் எழுத்தாளர் மௌனி அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்தியாவின் 8வது பிரதமராக பணியாற்றிய இந்திய அரசியல்வாதி சந்திரசேகர் அவர்களின் நினைவு நாளும் இன்றுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரைக்கால் பன்மலை 100.3.
7: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
8: எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ மரங்களை பற்றி, மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி, ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு விதம். உதாரணத்துக்கு என்னென்னா, அரச மரம், ஆலமரம், அதெல்லாம் அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி நாவல் மரம், நாவல் மர கொட்டை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. அது மாதிரி மாப்பலாவாழை வந்து முக்கணிகள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. இந்த இலுப்பைங்கிறது வந்து சீனி இல்லாத ஊருக்கு இலுப்பம்பூ சக்கரை அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா அந்த இலுப்பம்பூங்கிறது ஒரு தேன் மாதிரி ஒரு திரவத்தை கொடுக்கறது. பல ஊர்களில் அந்த இலுப்பையை வந்து இனிப்பு பதார்த்தமாகவே தயார் பண்ணுவாங்க. வேப்ப மரத்துடைய நன்மைகளை வந்து மருத்துவத்துக்காக எப்படி வந்து அம்மை போட்டால் மட்டும் முன்னாடி குத்து வைக்கணுன்றதெல்லாம் இல்லை, இதோடைய மருத்துவ பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத வந்து நம்ம இளைய தலைமுறைகளுக்கு சொல்கிற மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு வரணும். அழகுக்கு சில மரங்களை நம்ம வந்து சரக்கொன்றை, மஞ்சக்கொன்றை, சிகப்பு கொன்றை அந்த மாதிரி இதெல்லாம் அழகுக்கு வளர்ப்போம். சில மரங்கள் வந்து கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும், வாதாம் மரம், அப்புறம் பார்த்தா ஆலமரம், அரச மரமும் அதை மாதிரி தான். அதை மாதிரி சொல்லும்போது ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு நன்மை இருக்கு இல்லையா. மாதுளை மரம் வந்து மாமருந்து, நொச்சுனா ஜலதோஷ நிவாரணியாக பயன்படுத்தும். அது மாதிரி மூங்கில் வந்து பசுமை தங்கம், கருங்காலி மரம் வந்து கருப்பு வைரம், தென்னை கற்பக விருட்சம், அப்புறம் வாதாநாராயணம்னா வலி நிவாரணி, முருங்கைன்னா வந்து மல்டி விட்டமின் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இரும்பு சத்து நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம வளர்த்தோம்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இதுலேருந்து இது கிடைக்குமா, அதுலேருந்து அது கிடைக்குமான்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இயற்கை நடைகளை வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். செல்லுன்னாவே சிறைச்சாலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. குழந்தைகள் அலைபேசிக்குள்ளே சிறையாக மாட்டிக்கொள்ளுவதை தடுப்பதற்கு குழந்தைகளை பூங்காக்களுக்கு, பக்கத்தில் இருக்க காடுகளுக்கு, இல்லைன்னா தோட்டங்களுக்கு, நடைப்பயிற்சிக்கு அழைச்சி செல்லலாம். இல்லைன்னா வார விடுமுறை நாட்களில் அங்கே கொண்டு போய் இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது பாரு, இந்த மரம் இந்த நன்மையை தரும், இந்த மரத்துக்கு இதுதான் பேர், இதுலேருந்து இந்த பூ இப்படி இருக்குது, இந்த பழம் இப்படி இருக்குது, இதுலேருந்து தான் இது கிடைக்குது அப்படிங்கிற நன்மைகளை வந்து சொல்லிட்டு ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதை வந்து வலியுறுத்தி சொல்லும்போது குழந்தைகளுக்கு பசுமரத்தை ஆணி போல அவங்களுடைய மனதில் பல தகவல்கள் தங்கிரும். அவங்க வளரும்போது அவங்களுடைய வளர்ச்சியின் பங்களிப்பு அந்த மரங்களிடம் கூட இருக்கும். அதனால் வளர்ச்சிங்கிறது வந்து பேப்பராக இல்லாமல் சமுதாய வளர்ச்சியாக நம்ம கொண்டு போகும்போது குழந்தைகளும் வளருவாங்க, ஊரும் உயரும், நாடும் உயரும், ஒரு சிறப்பான சமச்சீரான ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு போக முடியும். நன்றி.
7: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.

0: நேரம் 9:40 இணைந்திருக்கிறோம். இத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்களும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய மெசேஜை. இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 16 வயது நிலை படத்தில் ரஜினி சார் பேசக்கூடிய டைலாக் வந்து எனக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமல் சார் பேசுகிறது ஒரு டைலாக் இருக்கு பாருங்கள். மயில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா இருக்கு இல்லைங்களா, அந்த டைலாக் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.

0: பஞ்சநதி குளத்திலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 16 வயது நிலை படத்தில் ரஜினி சார் பேசக்கூடிய டைலாக் வந்து எனக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமல் சார் பேசுகிறது ஒரு டைலாக் இருக்கு பாருங்கள், மயில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா இருக்கு இல்லைங்களா, அந்த டைலாகை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: பார்த்தீங்கன்னா பிள்ளை தெருவாசல் இந்த ஆரோக்கியதாஸ் செல்வமரி இவங்க சொல்லியிருக்காங்க, கனமா கம்முனு கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இது, இது வந்து இந்த மின்சாரம் அது சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படத்தில் வரும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி 16 வயது நிலை டைலாக் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த டைலாக் தாங்க எனக்கும் பிடிக்கும் கமல் சார் டைலாக் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு நே வருவீங்களோ அப்படின்னு முடியலை முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன்பேட்டையிலேருந்து சதீஷ்குமார்.
0: திருத்துறை பூண்டி சுந்தரி பாஸ்கர் வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்ற அந்த டைலாக் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
1: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னார்குடியிலேருந்து எனக்கு மிகவும் பிடித்த டைலாக், கண்ணா இது சும்மா ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம காலை வணக்கத்தோடய அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
0: சொல்லிக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போ 9:42 நிமிடம் ஆச்சு இல்லையா, இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குன்னா இதுக்கு மேலே நிறையா மெசேஜ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு ஒரு கவலை வந்துடுச்சு எனக்குள்ளே. அடுத்ததாக நான் ஒரு தடவை சொன்ன 100 சொன்ன மாதிரின்ற ரஜினி டைலாக் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க.
1: இதுக்கு மேல உள்ள மெசேஜ்லாம் நிறைய வருமே அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு மெசேஜ் சொன்னீங்க இல்லையா, அதுக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது. ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா அதம்பார் ராமன்
0: அவங்க சொல்லியிருக்காங்களா, நெய்விளக்கு தூயமணியும் அதே டைலாக் தான் அனுப்பியிருக்காங்க. ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கு பேஷ் பேஷ்.
1: ரெண்டு பேரும் ஒரு மொபைல்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாங்களோ
0: தெரியல.
1: எங்க யார் முகத்தையாவது பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவனு சொல்லு பார்க்கலாம். இங்க எல்லா பயல்களும் நடிக்கிறானுங்க, இனிமே இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திராஜன் சிவபுரி யார சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே.
0: அடுத்தது பரவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு பிடிச்ச டைலாக்குங்க வரும் ஆனா வராது, அந்த டைலாக் தான் பிடிச்சிருக்கு. இவங்க கிட்ட எதுவும் ஒன்று கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏதாவது ஒன்று கேட்க போக வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ.
1: இங்க பாருங்களேன் மேமாத்தூர் அமுதா சேகர் காமெடியா சொல்வீங்க, ரொம்ப கஷ்டம் அப்பா இன்னொன்று சொல்வேன் சிரிக்க கூடாது அடிங்கோயா அதிகமா குழந்தைடம் சொல்லி கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் உருட்டி மிரட்டி போயிருக்கிறாங்க.
0: நான் அதிகமா கேட்ட சினிமா டைலாக் அவங்க கேட்ட சினிமா டைலாக பத்தி சொல்லியிருக்காங்க. நாம சொன்னோம் நீங்க எந்த டைலாக அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டோம். இவங்க வந்து கேட்ட சினிமா டைலாக்னு சொல்லியிருக்காங்க, தலை இருக்கும் போது வாலாடக்கூடாது அப்படின்னு டிஆர் பட்டினம் ஆல்பர்ட் சொல்லிருக்காங்க.
1: அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் கூட ஒரு அண்ணாமலை வசனத்தை சொல்லியிருக்காங்க. ராதாரவி பேசுவார்ல கோட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும், இந்த வசனத்தை கூட ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இருந்தாலும் இவங்க அதை அனுப்பிச்சிருக்காங்க.
0: புதுத்துறையில இருந்து யாரு சொல்லியிருக்காங்க, யாரு சொல்லியிருக்காங்க, பாலாஜி ஓவியா சொல்லியிருக்காங்க, போச்சே போச்சே இந்த டைலாக் தான்
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆயிரமும் பொண்ணாச்சே ஆயிரமும் பொண்ணாச்சேன்னு அந்த டைலாகும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சொல்லுங்க.
1: ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பிடித்த டைலாக் கடலூர் கவிதை படத்துல வந்து இடம்பெற்ற கண்ணாடி மாளிகை உடைஞ்சு போச்சுன்னு, உனக்கு கவலை கல்லால அடித்தவன் என் வீட்டில் இருக்கிறான் என எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. அதாவது நமக்கு வசனம்லாம் தெரியும் ஆனா எந்த படத்துல அப்படிங்கிறது டக்குன்னு நினைவுக்கு வராது, அதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி படத்தோடைய வசனத்தை சொல்றாங்க. அருமை அருமை
0: நிச்சயமா அப்படிதான் சொன்னா நமக்கும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. நேர்களுக்கு அப்படியே வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உளம் கடிந்த நல் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி நம்ம முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் கொடுத்தோம் பாருங்க, நேர்களுடைய அந்த கமெண்ட்ஸ் வந்து அப்படியே குவிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நாகை குமரன் என்னம்மா கண்ணு சௌக்கியமா தகடு தகடு அப்படின்ற அந்த டைலாக் தாங்க எனக்கு பிடிக்கும்னு நாகை குமரன் சொல்லியிருக்காங்க.
1: ஓ இது வசனம் இல்லையா, நம்மள கேட்டாங்களோன்னு நினைச்சேன். கண்ணாரப்பாளையம் சுகுணா ராஜேந்திரன், நிறுத்துடா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் நாயன் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக இருவருக்கும் வணக்கம்னு மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லிட்டு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சினிமா டைலாக் முடியல அப்படிங்கிற அந்த டைலாக் தான்
1: இங்க பாருங்களேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 16 வயதுல ரஜினி சார் அடிக்கடி சொல்வார்ல, அதை வந்து அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க.
0: ஆக மொத்தத்துல நம்ம நேர்கள் அனுப்பியிருக்கிற இந்த டைலாக் எல்லாம் பார்த்தா அவங்க லைஃப்பை வந்து எப்படி என்ஜாய் பண்ணி கொண்டு போறாங்க ஒரு ஒரு கட்டத்திலையும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே புரியும்.

0: இது இதையுமே அவ்வளவா சீரியஸாக இருந்தாலுமே அதையும் கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு தான் அணுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் கூட. வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் எப்பயுமே ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பேங்க, அதனால் ஒரு படம் எங்கே இருக்குது இன்னொரு படம் எங்கேன்னு கேட்பேன் அப்படின்ற அந்த டைலாக்கையும் சொல்லியிருக்காங்க. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு நக்கலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க பாருங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, அதுல தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான், அதாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
0: அஜித். அவங்களுடைய டைலாக் அது கூடது. ஒரு துறைமுகத்திலிருந்து சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, புரியாத புதிர் படத்துல வரக்கூடிய ரகுவரன் டைலாக், ஐ நோ
1: மனசுல பஞ்சதெல்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஆமா, அடுத்து இப்பவே கண்ண கட்டுதே அப்படிங்கிற டைலாக் தானே காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் வந்து சொல்லிருக்காங்க.
1: கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் வின்னர் படத்துல வருது இல்ல, அது போன மாசம்
0: அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து இவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் வந்து கொடுப்போம், இல்லை வழக்கமாக கொடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் கொடுத்துருந்தோம், அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சினிமா டைலாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் 88 கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. நம்ம வந்து நிறையவே படிச்சிட்டோம் அப்படின்னே நினைக்கிறேன். இன்னும் சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, என்ன டைலாகு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சொல்லுங்கள், நீங்கள் ஒரு டைலாக் படிங்க.
1: விருதச்சலம் அரசக்குழி ஜான் இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், நாங்களும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம், எல்லா மெசேஜையும் நேர்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. வளத்தாமங்கலம் சம்பந்தம் அவங்க பேர் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குது. நமக்குன்னு இருக்கிறதா யாரையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற இந்த டைலாக் வந்து அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னும், அதை மாற்றி அமைக்கவும் முடியாது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க.
1: குமார் தேவர், உதயகுமார் இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க கோவில்பட்டிலேருந்து. வணக்கத்தை சொல்லிட்டேன், எனக்கு பிடித்த டைலாக் வடிவேலோட அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைலாகை வந்து, அது இந்த காலை நேரத்தில் பசியில் இருக்கும்போது இப்படி சொன்னால் நியாயமாங்க.
0: ஆமாம், நல்ல வேலை அவங்க அந்த இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, என்ன வேணும், தோசை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தோசையை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கல்லை சுத்தம் பண்ணுறதுலேருந்து அந்த மாவை ஊற்றி அதில் வரிசலாக என்னென்ன போடணும் அதுக்கு ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது விவரித்து உண்மையோடு சொல்லுவாங்க. அப்படியே பனிச்சாரல் மாதிரி மலைச்சாரல் மாதிரி இப்படியெல்லாம் நெய்ய தூவுங்க, வெங்காயத்தை போடுங்கன்னு மொத்தமும் சொன்னதுக்கப்புறம் வரும் பாருங்க அது அண்ணனுக்கு
1: ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது எதிர்பார்த்தேன், ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு விஷயம்லாம் சொல்லும்போது அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த பரோட்டா கதையில் சூரி இவங்களும் பரோட்டா வாங்கல முதலே இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த டைலாக் யாருமே அவங்க மனசில் வரல அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அடுத்து ஒரு டைலாக் வந்து மயிலாடுதுறையிலேருந்து தியாகு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நினைத்தேன் வந்தாய் படத்தை வந்து அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னா, அந்த டைலாக் வந்து நான் அடிக்கடி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், இது வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோமோ, ஆத்தா ஆடு வளர்க்குது கோழி வளர்க்குது அந்த
0: அந்த செய்தி நிறைய டைலாக், அந்த டைலாக் வந்து நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே குவிஞ்சிருக்கிறதுல வந்து நம்ம எதையாவது விட்டு போயிருக்கோமா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறதுக்கே வந்து
1: தீனா ரமேஷ் சர்வராஜன் பேட்டிலேருந்து அட்ரஸக்க அட்ரஸக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
0: ஆமா, அதையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோம்.

0: இன்னைக்கு தூள் தூள்னு பாட்டு கொடுத்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டரும் கொடுத்தோம். நேர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தூள் பறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பாருங்க, இன்னும் ரெண்டு மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த மெசேஜ் என்னன்னு.
1: அதாவது நான் எதிர்பார்த்தேன், நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வசனம்லாம் வரும் அப்படின்னு நினைச்சேன், வரல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் டைலாக் இல்லை, அது வரும்னு பார்த்தேன், அதுவும் வரல.
0: சரிங்க, அடுத்தது வந்து விளமல் தேன்மொழி முத்துக்குமார சமைச்சலுக்காங்க. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிள் சிங்கிளாக தான் வரும்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத அதாவது எதிர்பார்க்காத எதிர்பார்த்தா ஏமாந்துருவீங்க அப்படின்னு புதுப்பேட்டையில் ஒரு டைலாக் வரும்ல, அதையும் யாருமே சொல்லலை. சொல்லட்டா சார், ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு இந்த வேதால வரும் பாத்தீங்களா, அது ஒரு ஃபேமஸ் டயலாக். இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தது,
0: காத்திருந்ததை சொல்றீங்களா? சரி, ஆகாஷ் நிவாஸ் திருக்கொள்ளிக்காடுல இருந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே சௌக்கியம்தான் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைவு பெறுவது பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களிடமிருந்து விடை பெறுவது அஜய் ராஜி,
1: அஜய் லதாராஜ்,
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 10 மணி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில்

0: இப்படி ஒரு வரிகள் கேட்டதுக்கு அப்புறம் தினமும் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அதுக்காக தானேங்க நாம் சிந்தனை அரங்கம் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு வந்து கொடுத்து நேர்களிடம் வந்து ஒரு சிந்தனையை தூண்டி அவங்களுடைய கருத்துக்களை வாங்கி மற்றவரும் பயன்பெற வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து போயிட்டே இருக்கு. அதே போல தான் இன்றைக்கும் வேண்டத்தக்கது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நாம் இன்றைக்கி கருத்துக்களை வந்து நேர்களிடமிருந்து எதிர்பார்க்குறோம். நேர்கள் முகநூல் பக்கத்துலேயும் உங்களுடைய கருத்துக்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா முகநூல் வரக்கூடிய அந்த பக்கத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை பதிவிடலாம். நேரலையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 43368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231 231 அல்லது 299480 அல்லது 299580. வேண்டத்தக்கது அப்படிங்கிற இந்த சொல் வந்து எதை உணர்த்தது? என்னையெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியும், யாரிடம் கேட்கலாம்? நம்மை தவிர பிறரிடம், நட்பிடம் என்ன கேட்கலாம், உறவிடம் என்ன கேட்கலாம், கேட்கலாமா கூடாதா, இப்படி பல கோணங்களில் வந்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்படி வரக்கூடிய முதல் நேயரை நம்ம வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்
0: பேசுங்க ஐயா.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமாக இருக்கிறோம்.
1: அதாவது வேண்டத்தக்கது,
0: ஆமா,
1: அதாவது மற்றவர்களிடத்துல நாம் வந்து எதை கேட்டாலுமே ஒரு அச்சப்பட்டு தான் கேட்போம். ஏன்னா திடீர்னு போய் நம்ம கிட்ட வந்து எனக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும், நம்ம நேரடியா கேட்டுற முடியாது. கொஞ்சம் அச்சமாக இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்குன்ற போது அவங்கள்ட்ட வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த பணமோ பொருளோ கேட்டிருப்போம். அப்படி கேட்ட பொருளே கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு நம்ம கிட்டே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து இறைவன் இடத்துல வந்து அதிகாலையில நம்ம வந்து இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுகின்ற போது அந்த பிரார்த்தனை நிச்சயமா இறைவன் கேட்பார். அது வந்து நல்ல ஒரு எனக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நான் வந்து நல்ல தொழில் பண்ணணும், என்னுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அதிகாலையிலேயே நம்ம வந்து இறைவனத்தை வந்து ஒரு பிரேயர் மாதிரி பண்ணிட்டு நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் அது விளங்கும், நல்ல நல்லபடியாக அது அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன்.
0: நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம். சிந்தனை அரங்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
2: அம்மனிக்கு வணக்கம். குருவும் வணக்கடி ராஜேந்திரன். அம்மனி நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். இன்னைக்கு இதுதான் வேண்டுதல்.
0: சொல்லுங்க.
2: நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்.
0: ஆமா.
2: நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இந்த வேண்டுதல் அதாவது மனிதனாக பிறந்த நமக்கு வந்து பார்த்தனுக்காக எல்லா பதவியும் எல்லா முதல்ல என்னுடைய சுய சுய கட்டுப்பாடும் நல்லொழுக்கமும் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் என்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்க, நான் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு அடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பொது இடங்கள்ல நான் வேண்டி கேட்டுக்கொள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு.

0: அதை நான் பொது இடங்களில் எல்லாருடைய காலடிகளையும் மன்றாடி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்திய பாரதத்துல வந்து குறிப்பாக சொல்ல போனா நம்ம தமிழகத்துல மோசமான நிலைமையில இருக்கும்.
1: இல்ல ஒரு இதுல இருக்கும், அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: இருந்தாலும்
1: நீங்க எதிர்பார்க்கறது அதான், பெண்களின் பாதுகாப்பு. அடுத்து
0: ஆமா பெண்களின் பாதுகாப்பு முதல் பாதுகாப்பு வேண்டுதல்.
1: அடுத்தது
0: பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை சுற்றுச்சூழல பாதுகாக்க வேண்டுதல்.
1: கண்டிப்பா
0: நெகிழிப்பொருட்களை தவிர்த்து நீர்நிலைகளை பாதுகாத்து எரிபொருள் சிக்கனத்தை படைபிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கு உலக நாடுகள்ல வந்து போட்டி பொறாமைகள் இருந்துட்டு அங்கங்க பொறாமைகள் பூசல்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த எரிபொருள்கள் சிக்கனப்படுத்தா நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் உயரும், நம்மளுடைய பொருளாதாரமும் உயரும்.
1: ஆமா நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்ப பெண்களின் பாதுகாப்பு ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. சுற்றுச்சூழலை வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாக அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வரக்கூடியவர், வருக வணக்கம்.
2: வருக வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம்.
1: பாலு ஐயா சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: நம்ம வந்து இறைவன்ட்ட மட்டும்தான் வேண்டணும், நம்பிக்கை இருந்தா ஒன்னும் தன்னம்பிக்கை இந்த ரெண்டு இருந்துச்சுனால நாம வந்து வாழலாமே தவிர பிறர் வந்து நம்ம வேண்டதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது பெற்றோர்கள் நம்ம கடனை முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நாம தானே நீச்சல் அடிச்சு போகணும். வேண்டி என்னக்குமா போகுது, யாரும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை யார்ட்டும் நம்ம வேண்டலாம் தேவையில்ல.
1: வேண்டுதல் அப்படிங்கறது வந்து பெரிய பொருட்களான செல்வமோ தர்மமோ அப்படின்றது இல்லாம சின்ன சின்ன பொருட்கள் கூட ஒரு அன்றாட தேவையில வந்து இருக்கும் இல்லையா?
2: அத நீங்க செஞ்சிட்டீங்க, எல்லாருமே செய்யறோம். ஒரு டீ கடைக்கு போனா கூட ஒரு அந்த ஒரு மிருகம் வந்தா கூட 10 ரூபா ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்கும், பூனை உழக்கிறோம், மனுஷனுக்கு உதவி பண்றோம், அதெல்லாம் வேறம்மா. அதெல்லாம் வந்து சராசரி மனிதனா பிறந்ததுக்கு அதை நம்ம செய்யறது. வேண்டதுங்கிறது பெரிய அளவு. இப்ப நீங்க எல்லாம் பண்றது பெரிய அளவு தான். இப்ப நீங்க உலகம் முழுக்க கேட்கறாங்கன்னா ஒரு ஆலோசனை அறிவுரை கேட்கறாங்கன்னா இதே வந்து ஒரு வரம் வாங்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய நேயர்
3: வணக்கம். மேடம்
1: வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் மாவட்டம் தேத்தாவடி வடக்கு செல்வ பாரதி
1: சொல்லுங்க ஐயா.
3: வேண்டல்
1: வேண்டல்
3: நம்ம கல்யாண பத்திரிகையில பாத்திருப்போம். கடைசியில வேண்டல் போட்டு தங்கள் சுத்தம் சூழல வருகை இருந்து மணமக்களை வாழ்த்தியர்ல வேண்டுகிறோம் அப்படின்னு
1: போட்டிருக்கோம்.
3: அதுமே கோயில் பத்திரிகையில பார்த்தாக்கா பக்த உடையில் யாவரும் வருகிறது என்று ஏன்ற அளவு பொருளுதவி செய்து அம்பாளின் அருள் வர வேண்டுகிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் பொதுவான வேண்டுதல். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒரு அழுத்த வேண்டுதலை தவிர்க்கணும் கூடுமான வரைக்கும். முடியாத பட்சத்துக்கு தான் ஒரு வேண்டுதல்ங்கிறத நம்ம வைக்கலாம். அந்த அளவு நம்மள வந்து
1: அனைத்திற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கும் போது மட்டுமே தான் அது வந்து சாத்தியம். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து எங்க போறோம், ஒரு அலுவலகமா இல்ல யாரையாவது சந்திக்க போறோமா அப்படிங்கும் போது நமக்கான தேவைகள் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு திட்டமிடலோட அனைத்து பொருட்களையும் எடுத்துட்டு போகும்போது தேத்தாக்குடி செல்வபாரதி ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒரு மற்ற தனிநபரிடம் வந்து எதுவுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
4: உடையார் பாளையம் அஜிம்.
1: அஜிம் ஐயா சொல்லுங்க.
4: வேண்டத்தக்கது இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், மண் வளம் பெற வேண்டும், காற்றும் நீரும் தூய்மை பெற வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், நாடும் நாமும் நலம் பெற வேண்டும். அத்தோடு மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். மேடம்
1: என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
4: ஆமா,
1: ஆனா அது எங்க எப்ப அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? மண் வளம் அப்படிங்கும் போது அதை நம்ம யாருக்கிட்ட கேட்க முடியும்? வேண்டத்தக்கது
4: இறைவன் தான்.
1: இறைவன் கிட்டயே எல்லாத்தையும் கேக்குறீங்க நீங்க. தீவிரவாதம் அப்படிங்கறது கூட்டு முயற்சி. இன்னும் இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும். ஆனா எல்லாத்தையுமே நீங்க இறைவனிடம் கேட்டே நீங்க வந்து முடிச்சிட்டீங்க இல்ல. சரிங்க ஐயா, நன்றி. காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைய வரும் நேயர்
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி
1: பேசுங்கம்மா.

0: வாழ்க்கையில மிகவும் உயர்ந்த ஒரு பண்புதான் ஒழுக்கம். நமது தோற்றமா வறுமையோ நமக்கு நம்மளுடைய மதிப்பை தாக்காது. ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா இந்த சமூகத்துல நம்மளால தலைநிமிந்து நடக்கவும் முடியாது, ஒரு நிலையான நட்பெயரை வாங்கவும் முடியாது. தீய வழியில போகாம யார் ஒருவர் நல்ல வழியில தன் மனதையும் உடலையும் செலுத்தி நச்செயல்களை வந்து செய்யறாரே அவரையே இந்த சமூகம் வந்து மதிக்கும். அதாவது பணம் போனால் மீண்டு சம்பாதிக்கலாம், உடல் நலம் பாதித்தா மருத்துவம் பார்த்து மீண்டு வந்துடலாம். ஆனா ஒழுக்கம் தவறிவிட்டால் இழந்த நட்பெயரையும் கௌரவத்தையும் நம்மளால மீண்டும் சம்பாதிக்கவே முடியாது.
1: அதனால வேண்டத்தக்கது எதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒழுக்கம்னு சொல்றீங்க.
0: ஆமா, அந்த வகையில வாழ்க்கையில நாம எதை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் பாத்தீங்கன்னா வாழ்நாள் வரை நம்ம தாங்கி பிடிக்கிற அந்த உன்னத பண்பான ஒழுக்கத்தை மட்டும் நாம எப்போதும் வேண்டத்தக்கதாக ஒன்று கருதி அதன்படி வாழ்வோம். இது வந்துச்சுனாவே எல்லாமே நம்மள்கிட்ட வந்துரும்.
1: ஆமா, நிச்சயமா எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அங்க ஒரு அந்த ஒழுக்கமும்
0: அந்த ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை தன்னம்பிக்கை
1: செல்வம் எல்லாமே வரும்,
0: எல்லாமே வந்துடும். அன்பு உதவி செய்யற பண்பு எல்லாமே வளர்ந்தத்தக்க எல்லாமே வந்துடும்.
1: ஆமா, ஒவ்வொரு விஷயம் வந்து எடுத்துக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஒழுக்கம் அப்படிங்கறது கடைபிடிக்கப்பட்டுச்சுனாலே
0: அந்த வாழ்க்கை இருந்துச்சுனாவே நமக்கு எல்லாமே வேண்டத்தக்க எல்லா இதுவுமே நம்ம கிட்ட வந்துடும்
1: வந்துடும். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. சிந்தனை அரங்கம்,
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபராஜபுரம் மாமுதி இக்பால்
1: பேசுங்க. ஐயா
2: நலமா இல்ல சகோதரி?
1: நலமாக்க இருக்கிறோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கமா. வேண்டத்தக்கவை நம்ம எல்லாருக்குமே, எல்லாருக்கும் தேவை இருக்கும். எல்லாமே எல்லா தேவையும் மத்தவங்கள்ட்ட கேட்க கூடாதுங்க. தெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம கை மேலதான் இருக்கணும், கீழே இருக்க கூடாது. குடுக்கற கை மேல இருக்கணும், வாங்குற கை தான் கீழே இருக்கணும். நம்ம எல்லாம் குடுக்கற கையா தான் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டதை கேக்கலாம் இல்லையா?
2: கேக்கலாம். அவங்க ரெண்டு நாள் புரிஞ்சுக்கணும், சரி குடுக்க மாட்டாங்க போல இருக்கு,
1: முடியாது,
2: அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி, நன்றி. வருக வணக்கம், சிந்தனை அரங்கம். வணக்கம், வணக்கம். பேசுங்க ஐயா, நீங்க பேசுறது கேக்குது.
3: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வெளிச்சத்தையும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்
1: பேசுங்க ஐயா.
3: வேண்டப்பட்டது வந்து அன்புதான்,
1: வேண்டத்தக்கது.
3: அன்பால ஆயிரத்தை சாதிக்கலாம், ஆயிரத்தால் சாதிப்பதை விட அன்பால ஆயிரம் சாதிக்கலாம்.
1: ஆனா அன்பு அப்படிங்கிறது வந்து கேட்டுதான் பெறக்கூடிய
3: ஒண்ணுங்களா? மாட்புடன் இருக்கலாம்.
1: சரிங்க ஐயா, சொக்கலிங்கம் ஐயா, அன்பு வந்து கேட்டு பெற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்களா? அது நிறைஞ்சு இல்லைங்களா, நீக்க மாதிரி நிறைஞ்சு இல்லைங்களா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்?
3: ஆமா, அன்புதான் முக்கியமா வேணும்
1: இல்ல வேணும் சரி, ஆனா அதை வந்து கேட்டு பெறக்கூடியதாக இருந்தா அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்குங்க?
3: நம்ம எப்படி செலுத்துறோமோ அப்படித்தானே மத்தவங்க நம்ம மேல செலுத்துவாங்க.
1: அதனால நம்ம கொடுக்கணும் இல்லையா? சரிங்க.
3: ஆமா, நம்ம தான் அன்பு கொடுக்கணும்.
1: சரிங்க, நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் உபயானந்தபுரம் சோமாஸ்குந்தன் பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க ஐயா.
4: திருவாசகத்துல வந்து மாணிக்கவாசகர் இறைவன் கேக்குறாரு, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு மயன் மாறக்கு அறிவோயினி,
1: அறிவோயினி,
4: அறிவோயினி. அதாவது நான் என்ன வேண்டுதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் வேண்டாரு.
1: ஆமா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
4: ஒண்ணுமா, வேதாத்ரி மகர்ஷி என்ன வேண்டணும்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தினமும் காலையில வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், இதுவே என்னுடைய பிரார்த்தனைங்கிறாரு. ஆக இதுவே நம்ம தினம் வேண்டிட்டு இருந்தோம்னா கட்டாயமா மக்கள் மலர்ச்சி அடைவாங்க, வளர்ச்சி அடைவாங்க, பகை இருக்காது, போர் இருக்காது, எதுவுமே இருக்காதுமா.
1: ஆமா, அல்லாதன எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு பார்த்தோம்னா அங்க இருக்கிறது எல்லாமே நல்லன. மனோகரன் பேசுறேன்.

0: ஐயா பேசுறீங்க, பேசுங்க ஐயா.
1: அதாவது வந்து வேண்டத்தக்கது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு நேர்மை வேணும், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்த நினைக்க கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணுமே தவிர ஒருத்தரை ஏமாத்தி நம்ம வந்து அதை நம்ம வேண்டத வந்து நம்ம அதை வந்து நம்மளே அபகரிச்சு கூடாது இல்லையா?
0: சரிங்க ஐயா, அப்ப நீங்க என்ன கேட்கலாம், மத்தவங்க கிட்ட என்ன கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: என்ன பேசலாம்னாக்க உண்மையா பேசணும்.
0: இல்ல கேக்குறது கேக்குறது வேண்டத்தக்கது வேண்டத்தக்கது வேண்ட எனக்கு ஒரு பொருள் வேணும்,
1: எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம வேண்டத்தக்கதை கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்பிக்கை தர்ற வார்த்தைகள் நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா செஞ்சிருவோம். அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட வந்து நலம் முடியாது, நேற்று எனக்கு நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மள வந்து இது பண்ணிடணும். நம்ம அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க வச்சு ஏமாத்த கூடாது யாரையும் இல்லையா?
0: நமக்கு ஒரு வேண்டுதல் செய்யறாங்க அப்படின்னா வேண்டுதல் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அது இருக்கு இல்லன்றத சொல்லிடணும்.
1: இல்லங்கறத வந்து அப்பயே சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு கோபம் வராது. நான் வர்றேன் கண்டிப்பா, நீங்க கேக்குறத நான் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி அவங்க பேசாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம ஒண்ணு இவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்தவங்கிட்ட போய் அந்த இதை நம்ம உதவி கேட்கலாம் இல்லையா? அதை வந்து இவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரி காக்க வைக்க கூடாது, காக்க வச்சு ஒருத்தரை வந்து கழுத்தா இருக்க கூடாதுங்கிறதான் என்னோட கருத்து. அதுலயும் இல்லாம இந்த எல்லாருமே சொன்ன வாக்கு கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம நிறைவேற்றணும். அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றணும். நம்மளுக்கு வேண்டியதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கவலை இல்லை, கொடுக்கலனாக்கா முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து நம்மளும் நம்ம எதிர்பார்க்காம சந்தோஷமா வேற ஆட்ட உதவி கேட்டுக்கலாம். நம்ம எங்க போனாலும் வேண்டத்தக்கதை வந்து மனசை விட்டு நம்ம போய் கேட்கணும். ஏன்னா நம்மள வந்து நம்மளை தேடி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் போய் கேட்டு வாங்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து திருப்தியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. மேலும் நன்றி, வணக்கம்.
0: சரிங்க, அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும் அப்படின்றாங்க. அந்த கேட்கிற முறையோட கேட்டோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க மேடம். செந்தில் கண்ணன் பேரலாம்
0: பேசுங்க ஐயா.
2: எல்லோரும் இன்முற்றிருக்க வேண்டும் உலகத்துல வந்து மேடம். நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதாவது உலகத்தில் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றேன் மேடம். எல்லாருமே நல்லா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
2: எல்லாரும் நல்லா இருந்தா.
0: உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்டா எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
2: எல்லாருமே
0: சரிங்க. இப்போ ஒரு நட்பிடம், ஒரு இப்ப நட்பு வட்டாரத்திடம் வந்து இதுதான் கேட்கலாம், இது வந்து கேட்க கூடாது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா?
2: அதாவது நம்ம அவங்களால நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம கேட்கலாம்.
0: சரி,
2: இப்போ வந்து
0: என்ன கேட்க கூடாது? அப்போ
2: நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு ஒரு ரூபா பணம் 10 ரூபா பணம் கேட்கணும்னா அவங்களால கொடுக்க முடியுமா? அவங்களால நம்ம வாங்கறதுக்கு தகுதி இருக்கா? நம்ம திருப்பி கொடுக்கலாமா?
0: கொடுக்க முடியுமா?
2: அவங்களாலையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப வந்து 10,000 ரூபாயே முடியாதவங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுன்னு கேட்டா என்ன செய்வாங்க? எப்படி கொடுக்க முடியும்? அதாவது கொடுத்த அறிந்து கேட்கணும். அதாவது பொருள் அறிந்து இடம் அறிந்து உதவி கேட்கறதுக்கு டைம் இருக்கு. அதாவது எடுத்தோடனே போய் பணம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. பொதுவா நான் விசாரிச்சுட்டு என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சூழ்நிலை எப்படி இருக்கு, தக்க சமயம் அறிந்து
0: கேட்கலாம். அதாவது ஒரு தடவைக்கு ஒருத்தவங்களுக்கு லாட்டரி சீட்ல வந்து ஒரு பெரிய தொகை விழுந்துச்சான், அது வந்து ஒரேதான் இவ்வளவு பெரிய நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, நான் அந்த கதையை வந்து சொல்லி
2: முடிச்சேன்.
0: அந்த லாட்டரியில கிடைச்ச அந்த பெரிய தொகையை சொன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்களாம். உங்களுக்கு 10,000 கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலன்னா என்ன பண்ணுவீங்க? 1,00,000 மேலன்னா என்ன பண்ணுவீங்க போது 1 கோடின்னு ஒண்ணு அது எல்லாத்தையும் பாதி உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னே சொல்ல வந்து ஒரு மயக்கம் போட்டுருவாரு இல்லையா?
2: ஆமா, ஹார்ட்
0: அட்டாக்
2: வந்துடும்.
0: ஆமா, அது மாதிரி. ஆமா, அதனால நம்ம எப்ப பேசணும், எவ்வளவு கேட்கணும் இல்லையா அப்படிங்கறத வந்து புரிஞ்சு அறிஞ்சு கேட்கணும்னு சொல்லிருக்கீங்க. நன்றி.
2: வாய்ப்பு, நன்றி மேடம்.

0: நம்ம கேட்கக்கூடிய வரம் வந்து எங்கே கிடைக்குமோ அங்கே தாங்க முதல்ல நம்ம முதல்ல வேண்டணும் இல்லையா. எங்கே வேண்டணும் அப்படிங்கிறது இருக்குது, எங்கே கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வேண்டத்தக்கது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்து பேச வரக்கூடிய நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தென்பிடாகி ஆனந்தன்
0: பேசுங்க. ஆனந்தன் ஐயா,
1: வேண்டுதல் இப்ப வந்து என்னோட வேண்டுதல் இல்ல, எல்லாரோட வேண்டுதலா என்ன இருக்குன்னா, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வழிகட்டாயமும் வாங்க முடியாது. அதுக்கு வேணும் ஒரே வழி என்னன்னா, இப்ப கர்நாடகாவில் கன மழை, அப்பதான் காவேரியில தண்ணி பொங்கி வரும், இந்த தமிழ்நாட்டில் உள்ள டெல்டா மாவட்ட விவசாயிகள் நல்லா இருக்க முடியும்.
0: சரிங்க, மழை வேண்டும், தண்ணீர் வேண்டும் இல்லையா அப்படின்றது வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. நன்றி ஐயா, நன்றி.

கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது

0: ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 10:27 கருத்துக்களை பகிர வரும் நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
5: ஜலீல் ஐயா பேசுங்க.
6: நலமா இருக்கீங்களா மேடம்?
5: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு மேடம். அதாவது மேடம், தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோட உள்ள சிந்தனை வேணுங்கிறது நான் வேண்டியது மேடம். நமக்கு வந்து பொதுநல சிந்தனை இருந்தால்தான் இந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையுமே வந்து சுபமான முறையில இருக்குன்னா, அதே சமயத்துல ஒரு பாராட்டுற குணமும் இருக்கு. பாராட்டு குணம் இருந்தா நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நல்லது செய்யலாம், நல்ல சொற்களை சொல்லணும்.
5: நிச்சயமா
6: நல்ல சொற்களை சொன்னா அது வந்து நம்ம விதத்தைதான் நமக்கு மேல வருங்கிறான்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அதுதான் ஆண்டவன் நமக்கு திருப்பி கொடுப்பான். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் மேடம்.
5: நிச்சயமா நிச்சயமாங்க.
6: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
5: நன்றி நன்றி நன்றி. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
7: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நாளை 7:25 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: காரைக்கால் பன்மலையின் 1.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு தனது கருத்தை பகிர வரும் நேயர் வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்.
10: காட்டுமன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
5: பேசுங்க ஐயா.
10: வேண்டத்தக்கது, அதாவது எது வேணாலும் எங்க எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்னு இல்லைங்க. இடம் பொருள் ஏவல், அதாவது நம்ம கேட்கணும்னா எங்க கேட்கணும், எப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும், அது அவங்கள்ட்ட இருக்குமா, இதெல்லாம் முன் யோசனையோட நம்ம தெரிஞ்சு மறுபடி சில பேர் போய் தகுதி இல்லாதவங்கள்ட்ட கேட்டு எதுவுமே கிடைக்காம போயிடும். என்ன சொல்றீங்க? அதனால இதெல்லாம் வந்து நம்ம முன் யோசனையோட போகணும். இப்ப நீங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, லாட்டரி சீட்டு கதை, அது சரியான ஒண்ணு. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வியாதியில வருவான், அவன்கிட்ட போய் ஆறுதல் தான் குடும்பம், ஆகா உனக்கு இந்த வியாதி வந்துருச்சா, அப்படியா இப்படியானா அவன் மனசு தாங்காது, ஏற்கனவே அவன் நோய் நொடியில இருக்காங்க. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும். அன்னைக்கு வந்து அனுமான் வந்து சொன்னதும் சீதை என்ன பயந்து கண்டேன் சீதை
5: என்னாரு.
10: ஆமா கண்டேன் சீதை. இப்ப சீதை ஐயோ சீதைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நாங்க பதத்தை போட்டுருவாங்க. அப்ப கண்டேன் சீதை எதையுமே வந்து தானா வந்தா ஜனனம், நாம உடைச்சா அது மரணம். அதனால எதையுமே வந்து வேண்டத்தக்கத வந்து தானா வருவது போல இருக்கணும். அதாவது ஒருத்தவங்களை வல்கட்டாயம் பண்ணியோ வற்புறுத்தியோ எதையும் நம்ம அடைஞ்சா அது வந்து சரியானதா இருக்காதுங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
5: சரிங்க ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்ததற்கு. நேரம் இப்போ 10:31 ஆகுது. நம்ம காரைக்கால் பன்மொழியின் முகநூல் பக்கத்துல இந்த சிந்தனை அரங்கத்துக்கான ஒரு போஸ்டர் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம நிகழ்ச்சி வந்து எவ்வளவு அருமையா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? முகமது நாசர்.

0: பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து இமோஜி வந்து அனுப்பி விட்ருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாபு. முள்ளக்காடு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, வேண்டத்தக்கது நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நல்ல குணங்கள்ங்க அப்படின்னு. திட்டச்சேரியிலேருந்து, குவைத்திலிருந்து நிஷான் ஹலீம் வந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கல்வி அப்படிங்கிறது அனைவருக்கும் வேணும், அது வேண்டத்தக்க செல்வம். நல்லொழுக்கமும் வேண்டத்தக்க பண்பு. எளிமையாக சொல்லணும்னா வேண்டத்தக்கது, பெற வேண்டியது அப்படின்னு, விரும்பத்தக்கது, இதெல்லாம் தானேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வழி அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க, கனிமொழி அவங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, வேண்டத்தக்கது நல்ல சிந்தனையும் நற்செயல்களும் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மனிதாபிமானமும் இருக்கணும், இதெல்லாம் தாங்க நம்ம கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனம் எப்போவுமே இது வேணும் அது வேணும்னு அலைப்பாஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில் நாம் எப்போதும் வேண்டத்தக்கது அப்படின்னா போதும் அப்படிங்கிற அந்த மனசு வேணுங்க, அதுதான் பொன் செய்யக்கூடிய மருந்து இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன நிறைவு வேணுங்க, பேராசை இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிற அந்த குணத்தை வந்து கேட்டு பெறுவது ஆகச்சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், அந்த ஊரிலிருந்து கடம்போடு வாழ்வுன்ற ஊரிலிருந்து நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க, தவறான இடத்துல போய் சேராமல் இருக்கணுங்க, அதுதான் அவங்களுடைய வேண்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல். இப்படியாக நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து கருத்துக்களை வந்து நேயர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாம காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் 4:09 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வேண்டத்தக்கது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து சிந்திக்கிச்சுக்கிட்டே இருக்கோம். யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நேர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, எவ்வளவு கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நேர்கள் வந்து தொடர்ந்து பேச இருப்பாங்க. ஆவலாக அப்படின்னு நம்ம ஒரு நேயரை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா.
5: திருச்சி மாவட்டம் பெருகமணிலிருந்து வேற முகமது இப்ராஹிம் பேசுகிறாங்கம்மா.
0: பேசுங்க ஐயா.
5: வேண்டத்தக்கது அப்படிங்கிறீங்க, வேண்டத்தக்கதுன்னா எப்படி, கடவுள்கிட்ட வேண்டணுங்கிறீங்களா, மனிதர்கிட்ட வேண்டணுங்கிறீங்களா, வேண்டத்தக்கதுங்க செயல்களை கேக்குறீங்களா?
0: அதான் நீங்க வந்து கடவுள்கிட்ட என்னென்ன கேட்கலாம்னு சொல்லுங்க, மனிதர்களிடம் என்னென்ன கேட்கலாம்னு சொல்லுங்க.
5: மனிதர்கிட்ட உதவிக்காரன் தாமா, இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும், எங்க போறோம், இந்த மாதிரி இது கேட்கலாமா? வேற பொருளாதார ரீதியில வந்து மனுஷனுக்கு எந்த உதவியுமே கேட்க கூடாது, அந்த மாதிரி வச்சிட கூட இறைவன் நம்மள.
0: அதுதான் கேக்குறோம் பாருங்களேன், ஒரு மனிதரிடம் வந்து என்ன கேட்கலாம் என்ன கேட்க கூடாது அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி தெளிவா அப்படி சொல்றீங்க பாருங்க, சொல்லுங்க.
5: ஆமாமா, இது மாதிரி இந்த மாதிரி உதவி இது எங்க வரும், எப்போ வரும், இது எத்தனை மணிக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். இந்த ஊருக்கு எந்த ரூட்ல போகணும், போனா சாட்டா போனா, இப்படி வழி இந்த மாதிரி கேட்கலாம். மத்தபடி வந்துட்டு பொருளாதார ரீதியை உதவி கேட்க கூடாது. ஆனா இறைவன் வந்து கேட்கறதுக்கு ஒரு பட்டியலே பிறக்கலாம். நபில் நான் கேக்குறான் சொல்றாங்கம்மா, தள்ளாத முதுமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன், இயலாமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன், சோம்பலை விட்டு கஞ்சத்தனத்தை விட்டு கோழைத்தனத்தை விட்டு உன்னை பாதுகாப்பு தெரியும் கேட்டிருக்காங்கம்மா. இந்த மாதிரி கேளுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால வந்து இறைவன் கேக்குற லிஸ்ட் தனியா வச்சிருந்தா, மனிதன் கேக்குற லிஸ்ட் தனியா இருக்கணும். அது
0: சரிங்க நல்லா சொன்னீங்க. ஆனா கடவுள் வந்து லிஸ்ட் பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லாம இருக்கிற அளவுக்கு நம்ம கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா சொல்றது பார்த்தா நிறைய கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
6: வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க.
6: வேண்டத்தக்கது அப்படிங்கும் பொழுது, இந்த உலகத்துல சிறருக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வேண்டத்தக்கதுமா. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா

0: யாராவது ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருந்து செயல்படணும், அது வேண்டத்தக்கது. அறம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கறது இருக்கணுமா, அது வேண்டத்தக்கது. அப்புறம் கல்வி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. இந்த உலகத்துல தனி மனிதனா நம்ம ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைப்பதற்கும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறது கொடுக்கறதுக்கும் கல்வி தேவைப்படுது.
1: அந்த கல்வியை வந்து கேட்டு பெறுவதிலும் கேட்கிறவங்களுக்கு கொடுக்கறதுலயும் எந்த விதமான தயக்கமும் வராது இல்லைங்களா?
0: தயக்கமும் இருக்க கூடாது,
1: இருக்காது. எல்லாருமே கொடுக்கறாங்க இந்த காலத்துல இல்ல.
0: ஆமா ஆமா, எல்லாத்த விடமா இந்த அந்த அறம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வேண்டி நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அறத்து பயணம் செஞ்சோம் இல்லையா, பத்தோட ஒண்ணு பதினொன்னு எல்லாரும் தவறு செய்யறாங்கன்னு நான் தவறு செய்யாம நான் வந்து அறம் சார்ந்த விஷயங்கள்ல நான் எப்பொழுதுமே நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மாதிரி இருந்தோம்னா நம்மளே கூட மத்தவங்களுக்கு ஒரு மாற்று பாதை, ஒரு தனி அடையாளத்தையும் ஏற்படுத்தி இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வரலாமா?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: நன்றிமா.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில பங்கேற்க வரும் நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்.
6: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
1: கணேசன் ஐயா சொல்லுங்க.
6: ஆமாங்க, அதாங்க அன்பால எதுக்கு வேணுமாலும் கேட்கலாம், ஆனா அதிகாரத்தினால எதுவும் கேட்க முடியாது.
1: ஆமா, கேக்குறதே இப்படி கேளுங்கன்றீங்க இல்லையா, அன்பா கேளுங்கன்றீங்க, ஆனா கேக்குறதுக்கு எதை வேணாலும் கேளுங்க அப்படின்றீங்களா?
6: வணக்கம்.
7: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்க சாமி பேசிக்கிறேன். சௌரிங்க
1: பேசுங்க.
7: வேண்டத்தக்கது பிறர் நலம், அப்புறம் வந்து என்ன நோயற்ற வாழும் குறைவில்லா செல்லும். இப்போ மருத்துவன் இருக்கிறங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையத்தை மாட்டிருப்பானுங்க, ஒரு கலை எனக்கு சரியா சொல்ல இருக்கானுங்க, நம்மளுக்கு என்ன உட்கார்ந்துருப்பாங்க, நம்மளுக்கு என்ன உட்கார்ந்துருப்பாங்க. இறைவன் சம்பந்தப்பட்ட இதுதான் தலைப்பு நினைக்கிறேங்க, அப்படியே என்னுடைய பாதி சொல்றேன். நல்லா இருக்கும்னு இறைவனை வேடிக்கை எப்படியா அவனை காப்பாத்து நல்லா இருக்கும்னு
1: நினைக்கிறேன்.
7: ஆம்புலன்ஸ் பகுதி இருங்க, ஆம்புலன்ஸ் பகுதி பாத்தீங்களா இவங்க பாட்டு கம்னு நினைக்குவாங்க, அப்ப நாம வந்து நல்லா காப்பாத்தோம்னா அப்படிங்கிற வேண்டத்தக்கது, அதெல்லாம்
1: வேண்டத்தக்கதான். குட்டி பசங்க ரெண்டு பேரும் ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி போகுதுன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல போறவங்க வந்து ஆரோக்கியமாகணும் அப்படின்னு சொல்லி
7: நிறைய பேர் பாத்துக்கிறாங்க. அவங்க நின்று இருப்பாங்க என்னை வந்து ஃபாலோ பண்றதுக்கு பாத்துக்கிற ஆம்புலன்ஸ் மட்டும் ஏன் கவனிச்சு கூர்ந்து கவனிக்கிறாங்க, ஒரு உயிர் அவங்க பின்னாடி வந்து அவங்க குடும்பத்துக்கு போய் எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. அப்ப நம்ம வேண்டும் நம்ம ஒரு வேண்டுதல் அவங்களுக்கு ஒரு பலனா இருக்கலாங்களா, நம்ம காசு பணம் கூட கொடுத்து உதவுது இல்லைங்க, அவர் நிறைவா எப்படியாவது மனமோ அல்லது இறைவனோ வேண்டும் பாத்தீங்களா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன இது
1: இருந்தாலும் நாம வேண்டதுல ஒன்றும் தவறு இல்லையே, அவங்க வந்து நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: திருவாரூர் சீமா டீசல்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: வேண்டத்தக்கது அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து நேயர்கள் வந்து ரொம்பவே அழகா சிந்திச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். வருக வணக்கம்.
11: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய வணக்கம். திருவாரூர்ல இருந்து ஆர்டிஸ்ட் எஸ்பி கண்ணா மேடம்.

0: எஸ்பி கண்ணா பேசுங்க ஐயா.
1: பொறுமை, விடாமுயற்சி, நிதானம், உதவி செய்யும் குணம், இது அவசியம் மேடம்.
0: கண்டிப்பா சரிங்க. இந்த பொறுமை அப்படிங்கறது யார்கிட்ட வேண்டலாம்? பொறுமை அப்படிங்கறது நாம கடைபிடிக்கணுமா, கடவுள்கிட்ட வேண்டணுமா, என்ன செய்யலாம்?
1: பொறுமைங்கிறது எந்த வித ஒரு நமக்கு இடர்பாடுகள்லாம் வரும் அப்போ நம்ம வந்து பொறுமை, நிதானமும் வேணுங்க.
0: நீங்க வந்து மத்தவங்களிடம் வந்து வேண்டுறீங்க இல்லையா, பொறுமையா செயல்படுங்கன்னு சொல்றீங்க. பேசுங்க ஐயா.
1: நன்றி.

0: தஞ்சாவூர்.
1: முத்தமிழும் சங்கமமாகும் காரைக்கால் பண்பலின் 1.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். 10:47 ஆகுது. நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வேண்டத்தக்கது அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கொடுத்து நேர்கள் வந்து ஒரு சிந்தனையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம், ஆண்டி மேடம். பாஸ்கர்.
1: பாஸ்கர் ஐயா சொல்லுங்க.
2: வேண்டத்தக்கது. அதாவது மேடம், இந்த உலகத்துல மெயினானது என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வியாதி இல்லாத உலகம் வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த வியாதியால பல அவசியம் படுறாங்க. இரண்டாவது, இந்த உலகம் அமைதியாக தான் இருக்கணும். சண்டைகள் சச்சரவுகளை போக்குவரத்து இது இல்லாம அமைதியாக இருக்கணும்.
1: சரி, நீங்க தான் இப்ப முதல் முறையா வந்து அமைதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
2: கண்டிப்பா மேடம்.
1: சரிங்க ஐயா. நன்றி
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. வருக வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். ரவிச்சந்திரன் ஐயா.
3: வேண்டத்தக்கது பொதுவா நான் குளிச்சுட்டு உடனே வேண்டிக்கிறது
1: என்னன்னா,
3: இந்த உலகத்துல அதாவது நீர்நிலையில் நிரம்பணும். இயற்கையா வந்து எந்த விதத்திலயும் வீணாயிட கூடாது, பசுமையா இருக்கணும். அப்புறம் உலகத்துல உள்ள மக்கள் அனைவரும் நலமாய வாழணும். நான் கோயிலுக்கு போனா கூட இந்த வந்தது ஆலயத்துக்கு ஒரு அனைத்து மக்களும் நலமாய வாழணும்னு நான் வேண்டியதான். எனக்கு நான் எதுவும் வேண்டிக்க மாட்டேன். ஏன்னா பொதுவா ஒரு வேண்டுதல் வந்து ஒரு பொதுப்படையா இருக்கணுமே தவிர, நமக்கு அதை வேணும் இது வேணும்னு போய் சாமியிட்டு போய் நமக்கு போய் எதுவும் கேட்க கூடாது. பொதுவான வேண்டுதல் இருந்தா நிச்சயம் நிறைவேறும். மாதிரி உலகத்துல இப்ப இன்னைக்கு தண்ணி மயிலாடுறது, தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாம இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைத்து மக்களும் ஒரு ஒண்ணு ஒரு ஒருமித்த இதுல வேண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயம் மழை பெய்யும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும்.
1: சரிங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா.
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
4: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜன். எனக்கு வந்து சுயநலம் கிடையாதுமா. நமது தேசம் உலகில் முதலே தான் வர வேண்டும். நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் எல்லோரும் வாழ வேண்டுமா.
1: நெல்லிக்காய் முழுவதையும் வந்து கேட்கலாமா அப்படின்னு சொன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. ஏன்னா அந்த மரத்தை வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் தேவை இருக்கு, அவங்களுக்கும் வந்து வேணும். இது நமக்கு வந்து கொஞ்சம் கிடைச்சது அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷத்தோட நம்ம அந்த அந்த கிடைச்ச விஷயத்தை போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி சின்ன பசங்க விஷயத்துலேயும் வந்து வேண்டத்தக்கது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய நேயர்.
5: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
5: பிள்ளைத்திராசிலிருந்து ஆரோக்கியதாசுமா
1: பேசுங்க ஐயா.
5: எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன வேணுமோ அது பிறருக்கும் வேணும்னு நினைக்கணும்.
1: ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கும் தேவை இருக்கு அப்படின்றதை நம்ம நினைச்சு பார்க்கணும்.
5: அப்புறமா என் வீடு மட்டும் சுத்தமா இருக்கணும், என் தெரு சுத்தமா இருக்கணும், பக்கத்து தெருவுல கொண்டு போய் என் வீட்டு தூசி தும்பட்ட திங்கிற கழிவு எல்லாம் ஐயா அம்மா அது தூக்கி கொண்டு நம்ம நீரோடு இப்ப பாருங்க, தண்ணியே இல்ல, நீரோடுற வாய்க்காலையில கொண்டு தூக்கி போடுறாங்கம்மா. அது எல்லாம் நம்ம அந்த ஸ்கூட்டில போறாங்கம்மா, பின்னாடி இருக்கு, அப்படியே முடிச்சு முடிச்சு முடிச்சா நீட்டா தூக்கி போட்டுக்கிட்டே போறாங்க. ரொம்ப நாகரிகம் கிட்ட சரி, தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கணுமா.
1: நிச்சயமா.
5: என் வீட்டு குப்பையை கொண்டு போய் ஆத்திரையும் குளத்திலையும் போடக்கூடாது. நல்லா எங்க பார்த்தாலும் வண்டி வச்சுட்டு ஏத்துறாங்கம்மா. அரசாங்கம் நல்ல உதவி செய்யறாங்க நமக்கு.
1: சரிங்க.
5: அந்த மாதிரி செஞ்சாங்க நல்லா இருக்குமா. வாழ்க்கை. நன்றிங்கம்மா.
1: நன்றி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பன்மரின் ஒரு புள்ளி மூன்றல் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில ஒரு நேரை வரவேற்கலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: அன்பான சகோதரிக்கு, பண்பான வணக்கம். வரியங்கவள் என்ன குழஞ்சநாதம்மா?
1: குழஞ்சநாதன் ஐயா பேசுங்க.
2: எதுலுமே பாத்தீங்கன்னா வேண்டத்தக்க அறிவு வேண்டுமரம் தருவேன்னு சொல்லி ஒரு வரி இருக்கு தேவாரம் திருவாசகத்துல. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக இறைவனாக இருந்தாலும் சரிதான், நம்ம போகக்கூடிய இடம் வந்து ஒரு உதவின்னு போறோம்ல, அங்கேயாக இருந்தாலும் சரி, நம்ம எதை நினைத்து போகிறோமோ மனம் நல்ல மனமாக இருந்தால் நினைத்ததே சம்பமாகும். வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி நன்றி. நேர்களுக்கு உலகம் கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: வீரயன் பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க வீரயன் ஐயா.
3: வேண்டத்தக்கது நம்ம முன்னோர்கள் நிறைய நமக்கு வேண்டத்தக்கது எஞ்சி
1: வச்சிருக்காங்க.
3: கிணறு வெட்டி வச்சிருக்காங்க, பாய்ச்சா வெட்டி வச்சிருக்காங்க, ஏரி வெட்டி வச்சிருக்காங்க,
1: சரி
3: எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாதுகாத்தாலே போதும் நம்ம அழிக்காம.
1: அப்ப நீங்க வேண்டுவது வந்து பாதுகாப்பு.
3: பாதுகாப்பு தான் தேவை. கிணறு பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை கிணறு இருக்கு, கிணறு எங்கேயாவது இருக்காங்க, இருந்த கிணறு எல்லாம் எல்லாம் மூடுற அளவுக்கு ஆயிட்டு. குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குளம் எல்லாம் எவ்வளவு ஏரி வெட்டி வச்சுட்டாங்க, அதெல்லாம் இல்ல. குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா குளமும் துண்டு உண்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னோர்கள் தான் நமக்கு தென்னை மரம் நிறைய வச்சுட்டோம், அவங்க வச்ச மரம் தான் இன்னைக்கு நம்ம தேங்காய் பேத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதே எதையும் பாதுகாத்து அந்த தென்னை மரம் இருக்கு, அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி இதெல்லாம் வந்து வேண்டத்தக்கது நிறைய செஞ்சு வச்சு நமக்கு.
1: இன்னும் மரம் வேணும் அப்படின்னு நீங்க வேண்டுவது கிடையாது இல்லையா? இருக்கிற மரத்தை பாதுகாத்தா போதுன்றீங்க.
3: நிறைய
1: மரங்கள் வந்து 100 வயது இல்ல இன்னும் அந்த பெபோ அப்படின்ற மாதிரியான சில வகை மரங்கள் எல்லாம் இருக்கு ஆப்பிரிக்கால, அதெல்லாம் வந்து அமெரிக்காலயும் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு 500-600 வருஷங்களுக்கு மேல வந்து வாழக்கூடிய மரங்கள் அவை.
3: ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து அப்பெல்லாம் நடந்துதானே போற மாதிரி இருக்கும், நடந்து போற மாதிரி நிழல்ல நிப்பாங்க. புங்க மரம், புளிய மரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க போய் நடந்து போய்கிட்டே இருக்கும் செத்த நின்று இழப்பாருவாங்க. இப்ப அந்த மரம் எல்லாம் அவ்வளவுதான் இல்ல இப்ப.
1: ஆமா ஆமா.
3: அதெல்லாம் பாதுகாத்தம்னு வச்சுங்க, அதெல்லாம் எல்லாம் நமக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. நம்ம அதை பாதுகாத்தாலே போதும், நம்மளும் செய்யலாம், இருக்கிறத பாதுகாத்தாலே ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நன்றி ஐயா.
3: வணக்கம்.
1: நம்ம முகநூல் பக்கத்துல நேர்கள் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டிஆர் பட்னம் நளினி சங்கர் வந்து அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாத மனம் வேணும், மனம் வேணும் அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. அடுத்தது திருநீலகண்டம் தில்லை வெள்ளாளன் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டத்தக்கது அறிவு இனின்ற அந்த வாசகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஈசனிடத்தில் மட்டுமே வேணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேண்டத்தக்கது ஒரு மனிதருக்கு நல்ல குணம், இரக்க குணம் வந்து இருக்கணுங்க. வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு இல்லாமல் யாராக இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்கிற ஒரு குணம் வேணும், அது மனிதருக்கு வேண்டிய ஒரு தக்க விஷயம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுசியா சங்கர் வந்து இந்த கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. வைரநகர் சிவாஜி நற்சிந்தனைகளும் நற்பண்புகளும் வந்து வேண்டத்தக்கதுன்னு இருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, வேண்டத்தக்கது அப்படிங்கிறது எனது பார்வையில் நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும், இவை தான் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், இம்மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை வந்து பிரார்த்தனை செய்வது வந்து வேண்டத்தக்கது. இது போன்ற வேண்டுதல்கள் வந்து நாமும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக நாளிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, சுய ஒழுக்கம், பொறுமை, உழைப்பு இவையாவும் ஒருவருக்கு ஒருவர் வேண்டத்தக்கது. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேண்டத்தக்கது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உயிர்களுக்கு எவை தேவை அப்படின்ற நம்ம திருவாசக வரிகளுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து இருக்கிறதையும் அவங்க எடுத்து இங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு தான் சொல்லணும், எது தேவை என்பதை அறியும் ஆற்றல் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தர், இறைவனிடம் நாம் எதை கேட்க வேண்டும் என்று நமக்கே தெரியாது, நமக்கு எது நல்லது என்பதை இறைவனே அறிவார். முழுமையான சரணாகதி தத்துவத்தை இந்த பாடல் வரிகள் வந்து திருவாசக பாடல் வரிகள் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் எதையும் கேட்க தேவையில்லை, அவராகவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, வேண்டத்தக்கது, நமக்கு தேவையானதை நாம் கேட்பதை விட நமக்கு எது தேவையோ அதை முழுமையாக அறிந்து தெரிந்து தருபவர்.

இவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் திருவாசக வரியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன உறுதியும் உடல் வலிமையும் நம்பிக்கையும் வேண்டும். தினம் தினம் எனக்குள் கேட்டுக்கொள்ளும் ஒன்றுதான் இது. நமது நேர்மறையான எண்ணங்கள் தினம் தினம் நமக்குள்ளே சொல்லிக்கொள்ளும் பொழுது நிச்சயம் பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு உமா, ஹரி உமா வந்து சொல்லியிருக்காங்க. திருமருகள்லேருந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லம்பல் பஷீர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு 6 கடமைகளை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தனி மனித ஒழுக்கம், நல்ல நடத்தை, உறவுகளுக்கு தன்னை போல பிறரை அறிதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு, குடும்பத்தில் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, சமுதாயத்தில் வந்து பொது தொண்டு, நாட்டிற்கு மக்களின் வாழ்வாதாரம், உலகிற்கு அமைதி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடிலிருந்து நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் மனிதர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை விட இறைவனிடம் வைத்து வேண்டுதல் வந்து செய்ய பிரார்த்தனை வந்து நிச்சயமாக அது வந்து நிறைவேறணும் இல்லையா. அந்த பிரபஞ்சத்திடம் கூட நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ராமன் அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீ விரும்பி எனக்கு எதை கொடுத்தாயோ அதை மட்டுமே நானும் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு அதுதாங்க அவங்களும் கொடுப்பாங்கன்னு இருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து நம்ம லைவ்லேயே வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அடுத்து பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்கு அன்பு செலுத்துதல்னு கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் வந்து, தேவைகள் அனைத்தும் கடவுளிடே வேண்டலாம், மனிதர்களிடம் வேண்டுவதை வந்து கொடுக்க முடிஞ்சாதானங்க அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அடுத்ததாக நாகை குமரன் அப்படின்னு இவங்களாமே நமக்கு கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நேரம் கருதி இவங்களுடைய கருத்துக்களை வந்து நமக்கு படிக்க முடியல. காரைக்கால் பண்பலை 1.3 வேண்டத்தக்கது அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து கொடுத்தோங்க. நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க. ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் இன்னும் சில நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக கேட்டாங்க, பெண்களின் பாதுகாப்பு, ஒடுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும்னு. நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும், சின்னவங்க, பசங்க, பெரியவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலும், அந்த ஒடுக்கம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு பண்பு. அது இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து குறிப்பிட்டு மண் வளம், சுற்றுச்சூழல், பொது நலம், இந்த சின்ன சின்ன உதவிகளை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றாட வாழ்வில் ஒரு சாதாரணமான நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிட்டாங்க. கல்வி, பிறர் நலம், ஆரோக்கியம், உலக அமைதி, ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும். சுற்றுச்சூழல் சொல்லியிருக்காங்க இல்லையா, மரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வேண்டத்தக்கது அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் நம்மளுக்கு வேண்டத்தக்கது அப்படின்னு இருக்குங்க. சமுதாயத்திடம் சில விஷயங்களை நம்ம வேண்டணும், நட்பிடம் சில விஷயங்களை நாம் வேண்டணும், உறவிடம் சில விஷயங்களை வேண்டணும், இல்லத்திலும் அதே போல தான். இவை எல்லாத்தையும் நாம் வந்து கொடுக்கவும் செய்யணும், அங்கே வந்து நம்ம வேண்டவும் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு, அன்பும் அறமும் சரிங்க, பிறர் உயிர்களுக்கு இடத்துல நம்ம காட்டக்கூடிய இவை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தையே வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி, மன அமைதி, நல்ல அறிவு, எது உண்மை எது பொய்னு பிரித்து அறியக்கூடிய அந்த பகுத்தறிவு, நன்றி உணர்வு, இதெல்லாம் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, பேராசைகளையும் சரி, தற்காலிக இந்த உலக இன்பங்களையும் வேண்டாமல், நிரந்தர மன அமைதி, நல்ல ஆரோக்கியம், பிறருக்கு பயன்படக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வேண்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறி இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் ராஜி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

எவ்வளவு வயசானாலும் நம்ம திரும்பி இந்த பருவத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பருவம் தாங்க குழந்தை பருவம். குழந்தை பருவம் அப்படின்னாலே குறும்புகள், குறும்புகள் அப்படின்னாலே சின்ன சின்ன பொய்கள், ஒரு பொய்யை மறக்க இன்னொரு பொய், அந்த பொய்யின் வீட்டில் ஸ்கூலில் வேற யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கின அனுபவம், அது கொஞ்ச நாள் கழித்து யோசித்து சிரித்தது, மற்றவங்க கேலி பண்ணது, இது எல்லாமே நம்ம மனசில் வந்து பசுமையாக இருக்கும் இல்லையா? இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன்வைக்கிற ஒரு விஷயம், சிறு வயதில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், எங்களோடு பகிருங்கள். குழந்தை பருவத்தில் சொன்ன அந்த சின்ன சின்ன பொய்கள் இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பாக இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அழகான பாடமாகவும் அந்த பொய்கள் மாறி இருக்கும். இந்த பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் என்ன ஆகும்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, அதை அனுபவ பாடமாக எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை இது வரைக்குமே வாழ்ந்துட்டுருப்போம். நினைவுகள் வயதாகாது, அவை ஒவ்வொரு முறையும் நினைவுக்கு வரும்பொழுது நம் மனதை மீண்டும் குழந்தையாக்கிவிடும். அந்த இனிமையான குழந்தை பருவ அனுபவங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம் தோழிகளை. அழைக்கலாம் 0436 8 என்று இந்த முன்னிணைப்பினுடைய 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0 இந்த தொலைபேசி எண்களிலோ 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். உங்களுடைய அனுபவங்களை பகிரலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்கள் நினைவிற்கு பண்டலை 100.3 நாளை காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இம்மொன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். சிறு வயதில் போய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், உங்களுடைய குழந்தை பருவ நினைவுகளை அப்படியே கொஞ்சம் தட்டி எழுப்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம தொழில்கள்கிட்ட பொய் சொன்னால் யாருக்கு பயப்படுவீங்க, அம்மாக்கா அப்பாக்கா இல்லை டீச்சருக்கா? உங்கள் பொய்யை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, எப்படி மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொன்ன அனுபவம், இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்குறதுக்கு தொழில்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் தோழி யார், என்ன பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: அதம்பார் கலைச்செல்வி.
0: அதம்பார் கலைச்செல்வி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் மௌனகீதங்கள். பாடல் மூக்குத்தி பூ மேலே பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, பொய் சொல்லிட்டீங்களா?
1: நன்றி
0: நன்றி. ஞாபகத்தை தட்டி எழுப்பியாச்சு, தூசி தட்டி.
1: பெரிய ஏரி ஒண்ணு இருக்கும், அதுல நாங்க நீச்சல் அடிச்சு விளையாடுறது, குளிக்க போறேன். நானும் ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சு விளையாண்டோம். நீச்சல் அடிச்சு போறப்போ குளிச்சு பயந்து விழுறது எனக்கு நல்லா தெரியுது, அதனால எடுக்க முடியல, மேலேறி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இன்னொரு குளிச்சு கைட்டி வச்சுட்டு அம்மா கேட்டப்ப வந்து நான் கைட்டி ரெண்டுமே கைட்டி வச்சுட்டேன்னு
0: சொல்லிட்டேன்.
1: அப்புறம் ஒரு விசேஷ நாள்ல வந்து கொலுசு வச்சு போடு அப்படின்னு சொல்றப்ப மாட்டிக்கிட்டு வந்து, ஆனா அன்னைக்கு கொலுசு காணா போனிக்கு எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன் வந்து எவ்வளவு காணா வச்சு சரி பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம்ட்டாங்க. அப்ப அம்மா கேக்குற அன்னைக்கு வந்து அப்பா போய் நினைவிட்டு அப்பா அப்ப அம்மா கொலுசு வச்சு போட சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. அன்னைக்கு நீ தொலைஞ்ச அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல
0: அப்படின்னு.
1: அப்புறம் எங்க அப்பா அம்மா அடிக்க வந்தாங்க, நானும் எடுத்து போடுறேன் என் பொண்ணு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருச்சு.
0: ஓகே, சரி. நீங்க

0: அந்த பொய் சொன்ன அந்த டைம் வந்து என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? ஒரு 8 வயசு இருக்கும் பாத்தீங்களா. அதை வந்து அப்பா கிட்ட வேணா சொல்ற அளவுக்கு நல்ல பிள்ளையா இருந்திருக்கீங்க, அம்மா கிட்ட மறைச்சாச்சு. ஏன்னா அம்மா கிட்ட பயம், பொதுவாவே பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப செல்லமா எல்லா விஷயத்தையும் சொல்லி.
1: இன்னொன்னு வேணும் வந்து தங்கச்சி தெரியும் மேடம், அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்து அம்மாட்டு சொல்லி எனக்கு பிளாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த வயசுலயே.
0: பாத்தீங்களா, அம்மா கிட்ட சொன்னா ஒரு நாளோட அப்படியே முடிஞ்சிடும், நீ அப்படியே வச்சுட்டே இருந்து போய் சொல்லி எப்படா மாட்டிப்போம் மாட்டிப்போம் டெய்லி பயந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு. இல்ல ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் ரொம்ப செல்லமா இருக்கிறதுனால அப்பாவுக்கு அம்மாக்கு சண்டை வந்துடும், ஏன் பொண்ணை திட்டாது அப்படின்னு. அதே மாதிரி ஆண் குழந்தைகள்னா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு அம்மாக்கும் வந்துடும். அந்த சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்கு முட்டிக்க வச்சுட்டு போய் சொல்லி ஓகே கொலுசு. அதுக்கப்புறம் வாங்கினீங்களா இல்லையா? உங்களுடைய லைன் சரியா கிடைக்கலையே, பேசுறது புரியலையே, பேசுங்க.
1: கேக்குதா
0: மேடம்? பேசுங்க.
1: அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்ததுல கொஞ்ச நாள்ல எனக்கு அந்த பெரிய குலுசு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப வந்து சரங்க குலுசு பெருசா
0: போட்டிருந்தேன். ஒரு குட்டியா குலுச போட்டுட்டு பெரிய லெவல்ல வாங்கியாச்சு, அதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: மக்களுக்கான
1: சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா பெங்களூர் எண்ணெய் வழங்கும். இன் சொல்லமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதோ நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் சிறு வயதில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், அனுபவத்தை பகிர அழைக்கலாம் தொழில்களை. நம்ம நிலைய தொலைபேசி எண்களுக்கும் அலைபேசி எண்ணிலும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் தொழில்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணையவரும் இந்த தொழில் யார், என்ன பொய் சொல்லி எப்படி யார்கிட்ட மாட்டிட்டு என்ன மாதிரி அனுபவம் வச்சுருக்காங்க கேட்கலாம். மருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: விழுதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: விழுதியூர் நதியா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: சிறைச்சாலை படத்துல செம்பூவே பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல பொய் சொல்லுவீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளையா, என்ன மாதிரி?
1: நான் பொய் சொன்னா சீக்கிரம் மாட்டிப்போம் மேடம், சமாளிக்க தெரியாது மேடம் எனக்கு.
0: ஓ, அவ்வளவு நல்ல பிள்ளை. சரி, ஓகே. அப்படி ஏதாவது பொய் சொன்ன அனுபவம்?
1: வந்து கை காலில் ஏதாவது அடிபட்டு இருக்கோம், அதையும் வீட்டில் சொல்லாம சமாளிச்சுட்டு இருப்பேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது, மாட்டிப்பேன் மேடம்.
0: ஓ, அதாவது ஏதாவது குறும்பு பண்ணி விளையாடி அந்த மாதிரி அடிபட்டுட்டு வந்து வீட்டில் எதுவும் சொல்லாம? ஆ, ஓகே ஓகே ஓகே. சரி, யார் வீட்டில் வந்து அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவா?
1: அம்மா தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அண்ணனுங்க தம்பிங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டா கூட நான் தான் மாட்டிதான் அடி வாங்குவேன், எங்கள் அண்ணன்கள்லாம் தப்பிச்சுப்பாங்க.
0: எல்லாருடைய பழிகளையும் எல்லாத்தையும் நீங்க தான் வாங்கிட்டு அடி வாங்குறதுக்கான ஆளா இருந்திருக்கீங்க.
1: அம்மா தான் அடிப்பாங்க, ஆனா அப்பா அடிக்க மாட்டாங்க மேடம்.
0: அது உண்மைதான், பெண் குழந்தைங்களும் அப்பா அடிக்க மாட்டாங்க, ரொம்ப செல்லம் தான். சரி, அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா நீங்க? ஏ, நீங்க எல்லாம் பண்ண வேலைக்கெல்லாம் நான் அடி வாங்குறேன், ஏன்டா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?
1: சொல்லியிருக்கேன் மேடம். சமயத்துல நானே தப்பிச்சு ஓடி இருக்கேன், அது மாதிரி அம்மா அடி வாங்காம.
0: ஓகே, அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நினைக்க வைக்கிறது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையான விஷயம் தான். கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி மேடம். நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.

0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள்கிட்ட அவங்களுடைய குழந்தை பருவத்தை அப்படியே திரும்பவும் கொண்டு வந்துட்ருக்கோம். சிறு வயதில் போய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவத்தை நம்ம கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொழில்களில் ரொம்ப சந்தோஷம், சின்ன வயசில் நம்ம செஞ்ச அந்த சின்ன தப்பு, அதனால் சொன்ன போய் அப்பா கிட்டே மட்டும் சொல்லிட்டேன், அம்மா கிட்டே சொல்லலை, அம்மா கிட்டே அடி வாங்கினேன், இதெல்லாம் அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட இணையவரும் இந்த தொழில் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: பாக்கம்பருத்தி.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தாங்கிற பாடல் கொடுங்க.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க. சின்ன வயசுல போய் சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளையா.
1: நிறைய சொல்லியிருக்கேன்.
0: என்ன ஒரு சந்தோஷம், நிறைய சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. ஓகே, அதுல ஒன்னு ரெண்டு.
1: ஆமா, அது 7th 8th படிக்கிற
0: அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா? திட்டு வாங்கிருக்கீங்களா?
1: அடி வாங்கிருக்கேன். எங்க அம்மா சூடு கூட வச்சிருக்காங்க, அதையும் வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறது.
0: திரும்பவும் போயிருக்கீங்க சுமதிமா? லைன்ல இருக்கீங்களா?
1: சின்ன
0: பசங்க
1: வந்து எப்படி பஸ்ல ஏறிட்டு பஸ் வரவங்க காத்துக்கிட்டு இருந்து பஸ் இறங்கின கையோட அடிப்பாங்க.
0: அப்படியும் நம்ம வந்து அதெல்லாம் விட்டுறது அடிதானே. ஓகேமா ஓகேமா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: நினைவுகளுக்கு வயசே கிடையாதுங்க, மனசை நினச்சா போதும். நம்ம மீண்டும் நம்மளை வந்து குழந்தையாக்கி அந்த பருவத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். சின்ன வயசில் இப்போ சுமதி மா சொன்ன மாதிரி, சின்ன வயசில் நான் திட்டு வாங்கினேன், அடி வாங்கினேன், சூடு வச்சாங்க எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சிரிப்பு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் வாங்கிய திட்டு கூட இன்றைக்கி நினச்சா ஒரு இனிமையான நினைவுகளாக அவங்கள அந்த ஒரு பருவத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது இல்லையா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: யார் அவங்க பண்ண குறும்பு என்ன, அதனால என்ன போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. கேட்கலாம். அமர வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க? தோப்புத்துறை சங்கரி. சொல்லுங்க சங்கரி, என்ன பாடல் வேணும்? ஓகே, சரி சொல்லுங்க. போய் சொல்லுங்க, ரொம்ப நல்ல பிள்ளையா.
1: நிறைய போய் சொல்லுவேன்
0: தம்பி கிட்ட.
1: அப்பா எனக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிடும். அப்பா டவுனுக்கு அழைச்சிட்டு போவாங்க.
0: சரி,
1: அப்ப போயிட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ரோஸ் மில்க் சாப்பிட்டேன், பாதாம் மில்க் சாப்பிட்டேன், சாக்லேட் சாப்பிட்டேன்னு அவங்ககிட்ட நிறைய கதை கதையா சொல்லுவேன்.
0: நம்புறதுக்கு ஒரு ஆளு யார் நம்புவான்னு பார்த்து அந்த சின்ன பிள்ளை கிட்ட சொல்லிடுறது. சரி, ஓகே.
1: ஆமா, அவனும் நெஜம்னு நம்பிட்டு அக்காவுக்கு வாங்கி கொடுத்தீங்க எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு ஒரே அழுவான்.
0: ஓ, அதுல ஒரு சந்தோஷம்.
1: உடம்பு சரியில்ல, இதெல்லாம் நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் சும்மா சொல்லுது அக்கா அப்படிம்பாங்க. ஆனா நம்ப மாட்டேன், இதெல்லாம் வீட்டுன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிப்பான்.
0: சரி,
1: அப்புறம் அப்பாவும் வாங்கி கொடுப்பாங்க, அதுலயும் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும்.
0: இதெல்லாம் நீங்க ரொம்ப பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நேரா கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தம்பிய அழ வச்சு அடம்பிடிக்க வச்சு கேட்போம். சரி, நமக்கும் அதுல கொஞ்சம் கிடைக்கும் அப்படித்தானே?
1: நினைச்சு ஒரு பெருமிதமா இருக்குல்ல
0: சின்ன வயசுல
1: கூட
0: பிளான் பண்ணி எவ்வளவு ஒரு எதிர்கால சிந்தனையோட எல்லாம் வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: மகிழ்ச்சி.

சிறு வயதில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், இதை தான் நம்ம இன்னைக்கு வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் தோழிகள் கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஒரே ஒரு சின்ன பொய், அதனால் அன்னைக்கு நடந்த கலாட்டா, அது அப்படியே நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த நினைவுகள், அதை திரும்பி மீட்டி பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக முகத்தில் ஒரு புன்னகை. இன்னைக்கு தோழிகள் எல்லாருமே அதான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிகழ்ச்சியோடு இணைய விரும்பி இந்த தோழி

11:45 இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் சிறு வயதில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், இதை தான் நம்ம தொழில்கள்கிட்ட கேட்டிருக்கோம். முகநூல் பக்கத்துலேயும் இந்த போஸ்டர் நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம் இல்லையா. தொழில்களில் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுற ரொம்ப பிடிக்கும், ஆனால் சைக்கிள் வீட்டில் தரமாட்டாங்க. கடைக்கு போனால் நடந்து போயிட்டு வா கடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வருவேன். வீட்டில் கேட்டால் நடந்து தான் போனேன்னு சொல்லுவேன். ஆனால் உண்மை தெரிஞ்சு திட்டுவாங்க. சைக்கிள் ஓட்டுற ஆர்வத்தில் நிறைய இது போல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி கனிமொழி அசோக்ரா, சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது வீட்டு பாடம் எழுத மறந்துட்டேன். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்கேன். ஆமாம், இது நிறைய பேர் ஸ்கூல் கிளம்பும் போது வயிற்று வலிக்குது காலை வலிக்குது எல்லா கதையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன், நான் போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்வது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனுசியா சங்கர் பனங்கட்டன்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது மேடம். அதில் ஒன்று, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதை தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் போய் பறித்து எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மரத்துக்காரங்க பார்த்துட்டாங்க மாட்டிக்கிட்டேன். அவங்க எங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் அம்மா என்னை அடித்து, அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, சின்ன வயசில் மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புவனகிரி சுமதி, சென்னையில் இருக்கிற என்னோடய அத்தைக்கு என் அம்மாவுக்கு தெரியாமல் ஃபோன் போட்டு, அத்தை நீங்கள் வரும்போது எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாட்ட சொன்னால் நீ எப்போ பேசுனா ஏன் பேசுன அப்படின்னு கேட்டு திட்டுவாங்கன்னு அம்மா கிட்டேருந்து மறைச்சிட்டேன். அடுத்த வாரம் அத்தை வந்துட்டாங்க, அம்மா கேட்டாங்க இன்றைக்கி வருவேன்னு, ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு. நான் தான் சுமதி கிட்ட சொல்லிட்டேனே அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னு, அவள் தான் என்கிட்ட பேக் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னான் அப்படின்னு என்கிட்ட பேகை கொடுத்தாங்க. அப்போ பார்த்தாங்க பாருங்கள் ஒரு பார்வை எங்கள் அம்மா, அந்த பார்வையை இன்னும் எனக்கு மறக்க முடியலை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி. காரைக்கால் தளத்தர் 10வது இஷ்டம் இதை சொல்லியிருக்காங்கன்னா, 5வது படிக்கும்பொழுது வீட்டில் வந்து சாந்து போட்டுட்டு அப்பா எடுக்கும்போது தவறுதெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். வீட்டில் இருக்க பெரியவங்க விசாரிக்கும் போது முதல்ல ரொம்ப இல்லை அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் சாமி நைட்டில் வந்து கண்ணை குத்திடும், தூங்க விடாது அப்படின்னு மிரட்டின உடனே நான் தான் கொட்டினேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் குழந்தைங்கக்கிட்ட ஒரு சொல்கிற பெரியவங்க வந்து சொல்கிற மிகப்பெரிய பொய்யா இருக்கிற ஒரு உண்மை அப்படின்னா, சாமி நைட்டில் வந்து கண்ணு குத்திடுவோம், 5 கண்ணை பிடிச்சிட்டு போயிடுவான், இதெல்லாம் நிறைய சொல்லி

0: அங்கே பயந்துக்கிட்டு அந்த சின்ன வயசு இனம் புரியாத வயசில் ஒரு பயம், அந்த பயத்தினாலே குழந்தைங்க உண்மையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய தப்புகளும் பண்ண மாட்டாங்க. அனப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கு நான் சொன்னேன் போய் வாடகை சைக்கிள் காலையில் காசு கொடுத்தால் மாலை வரை ஓட்டலாம். நான் வந்து ஸ்கூலில் அப்பா உடம்பு சரியில்லைன்னு டீச்சர்கிட்ட போய் சொல்லிவிட்டு மதியமே சைக்கிள் ஓட்ட வந்துட்டேன். சார் வந்து அப்பா கிட்ட உடம்பு எப்படி இருக்கீங்கன்னு சார்னு கேட்க, அப்பா என்ன ஒரு பார்வை பார்க்க, நான் மாட்டிக்கிட்டேன் தோழி, செம திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, சரி பிரியா சொல்லியிருக்காங்க, நான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டதுனால பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளோட கடற்கரைக்கு விளையாட செஞ்சு விட்டோம். என் அண்ணன் தற்செயலாக பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நான் இல்லை அப்படின்றத எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. நான் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் எங்கே போனேன்னு கேட்டால் பாட்டி வீட்டுக்கு தான் அப்படின்னு போய் சொன்னேன். போய் சொல்லாதன்னு அடிப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் உண்மையை சொன்னேன். இனிமேல் எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி என்ன திரும்பவும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் தாமரை அண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டது பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வீட்டுக்கு சென்று விளையாடி கொண்டிருந்தேன். பள்ளி ஆசிரியர் யதார்த்தமாக என் தந்தையை சந்தித்து, ஏன் உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்க, காலையிலே கிளம்பி வந்துட்டாளேன்னு சொல்ல, எங்கள் டீச்சர் வரலன்னு சொல்லதும் என் தந்தைக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. நான் விளையாடி வீட்டிற்கு வரும்போது எங்கே போனேன்னு கேட்க, நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்ல, பொய் சொல்லாத நீ, ஒன்று ஸ்கூலுக்கு போகலை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போனேன்னு சொல்லி அடித்தாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு அப்படின்னாலே அந்த குறும்பு, இது பொய் சொல்கிறோன்னு தெரிஞ்சு, ஆனால் அந்த பொய் அப்படின்றது இது தவறு அப்படின்னு தெரியாமல், இது என்ன சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இல்லை மாட்டிக்கிட்டாலும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஒரு தைரியத்தோடு நிறைய பொய்கள் சொல்லி, ஒரு பொய்யை மறைக்க இன்னொன்று, இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்க அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த பொய் ரொம்ப நேரம் நீடிக்காது, அது உண்மை பெரியவங்க தெரிஞ்சு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சு அடி வாங்கி திட்டு வாங்கி, ஆனால் அது திரும்பவும் அந்த குறும்ப பண்ணி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பழைய நினைவுகள் மலரும் நினைவுகளாக இப்போ வரைக்கும் இருக்குது. நிகழ்ச்சியின் இணைவரும் இந்த தோழி யார் என்ன சில பழங்க கேட்கலாம். மருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: மணக்குடியிலிருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: மணக்குடி தனலட்சுமி, மக்கள் என்ன பாடல் வேணும்?
1: அரண்மனை கிளியிலிருந்து ராசா பூங்குயிலே பூங்குயிலே பாட்டு எடுத்ததாரு.
0: சரி கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க பையில சொல்லி மாட்டிக்கிட்ட அனுபவம்.
1: மாட்டிக்கிட்ட டியூஷன் போகணும்னு சொல்லிட்டு சாயந்தர நேரத்துல விளையாடுறது ஜாலியா இருக்கும் மேடம்.
0: விளையாட்டுத்தனமாவே
1: இருந்தது அப்ப சொல்லி அடி வாங்கினது. அப்புறம் வீட்டு படம் எழுதாம போய் அவங்க மிஸ் மிஸ் வந்து எங்க அம்மாட்ட சொல்லி வீட்டு படமே எழுதாம வர்றா, அதை கண்டிக்க மாட்டீங்களான்னு சொல்லி. அப்புறம் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வந்து ஸ்லைட்டை புடுங்கி காட்டுல தூக்கி எறிஞ்சு அவங்க அம்மா பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து.
0: ஆஹா, பெரிய வீர தீர செயல்கள்லாம் இருந்திருக்குல்ல விளையாட்டு ஆர்வத்துல, இத்தனை விஷயம் நடந்திருக்கு.
1: இன்னமும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, தம்பி நானும் சொல்லிட்டு தான் இருப்பேன், நந்தகுமார் ஸ்லைட்டை பிடிச்சி தூக்கி எறிஞ்சமே.
0: இல்ல அதெல்லாம் சொல்லும் போது சின்ன வயசுக்கே போன ஒரு சந்தோஷம். நம்ம நம்ம வீட்டுல நம்ம பசங்க இருப்பாங்க, பெரியவங்களா இல்ல பேரம்பேத்தி இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க. ஆனாலும் நம்ம அந்த சின்ன குழந்தைய மாதிரி நம்ம செஞ்ச ஒரு வீர தீர செயல்களா அதெல்லாம் பத்தி பேசும் பொழுது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அந்த நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகள். நம்ம அந்த வயசுக்கு போகமாட்டமான ஒரு ஆசைதான் இருக்குது வளர்ந்துட்டமே.
0: அது எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்கும். சரி, நீங்க கேட்ட பாழ்வாரும் கேட்கலாம். நன்றி. ஒரு விவரத்தை தொடர்ந்து
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஒழுங்கணித்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணித்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் சிறு வயதில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட அனுபவம், அந்த அனுபவத்தை எங்களோட பகிருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொழில்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சொன்ன சின்ன சின்ன அழகான பொய்கள், அதுக்கப்புறம் வீட்டில் மாட்டிக்கிட்டது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த குழந்தை பருவத்தோட அந்த நாட்களுக்கே போய் அந்த நாட்களில் அவங்க செஞ்ச அந்த குறும்ப ரொம்ப எக்ஸ்பிரஷனோட சொல்லி இன்றைக்கி அந்த நாளுக்கு

அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அந்த சின்ன வயசில் இருந்திருக்க மாட்டோமா அப்படின்றது தான் எல்லாருடைய வாயிலேருந்தும் வந்த வார்த்தையாக இருந்தது. இன்றைய இந்த உரையாடலில் ஒலித்தது அவங்களுடைய அந்த உணர்வுகள் வெறும் கதைகள் அல்ல, ஒவ்வொருவரின் குழந்தை பருவத்தின் அழகான சிரிப்புகளும் குறும்புகளும் மறக்க முடியாத நினைவுகளும் தான். வாழ்க்கையை நம்ம பெரியவங்களாக மாற்றிட்டாலும் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சிறு குழந்தை இன்னும் சிரித்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த சிரிப்பை இன்று மீண்டும் மலர வைத்த அனைத்து அன்பு தோழிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய தலைப்பு, புதிய சிந்தனை, புதிய புன்னகையோடு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், மற்றொரு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி.

இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. இனி நேர்கள் கேட்கலாம். இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக FM எக்ஸ்பிரஸ்.

இதனை தொடர்ந்து வர காத்திருப்பது 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் ரம்யா அவர்கள். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. மாலை 4 மணிக்கு தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். மாலை 5 மணிக்கு நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர் ஸ்டோர் நேரம், உலாவரும் நேரம். இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விலைக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் பற்கள் ஏரிகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை தோரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் தோடு சேர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC

காவிரி அசட் உழவர் அரங்கம். இதில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி. திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இன்றிரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீஜன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,

0: on several important administrative and financial matters, including the findings of the Special Investigation Team, SIT, probing the counting of donations received by the Trust. According to an official notice issued on June the 28th, 2026, the agenda of the meeting includes consideration of the resignation letters submitted by General Secretary Champat Rai and Trustee Dr. Anil Mishra. Members will also be briefed on the interim report of the SIT regarding the counting of donations received through the Trust's donation boxes. The India Meteorological Department, IMD, has issued red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra and Chhattisgarh today. The weather agency predicted heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Karnataka, Kerala, Mahe, Madhya Pradesh and Uttarakhand during the day. In Delhi, IMD has forecast cloudy sky with moderate rainfall for the day. England stormed into the FIFA World Cup quarterfinals with a dramatic 3-2 victory over Mexico at the Azteca Stadium in Mexico City today. In another match, Brazil's veteran player Neymar Jr. has announced his retirement from international football after the five-time world champion suffered a stunning 2-1 defeat against Norway in FIFA World Cup round of 16 last night. For Brazil, the defeat marked a seventh consecutive World Cup knockout loss to European opposition. In the Wimbledon tennis, Serbia's Novak Djokovic defeated Roman Safiulin of Russia to reach the men's singles quarterfinals last night. Djokovic will next face either Felix Auger-Aliassime or Alejandro Davidovic Fokina in the quarterfinals. And with that, we end this news bulletin.
1: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 12:10. மனதோறும் எழும் மகிழ்வடி. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேர்கள் கேட்கலாம் இலைக்காட பாடல்கள் என்றும் இன்பம் தருபவை. இது காரை பண்பலையின் மனதில் நின்றவை. மனதில் நின்றவை நிகழ்ச்சியானது கடித வழி பாடல்கள் கேட்டு விரும்பி கேட்டிருக்கும் நேயர்களின் கடித வழி கானங்களான நிகழ்ச்சி. அந்த வகையில் முதல் நேயர் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திட்டச்சேரி செல்வராஜ், முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், பொன்னம்பலம், பொன்னியின்மேடு, வண்ணகணேசன், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகானந்தம், திருமிழிசை, அருணாசேகர், ரமணி, மணிவண்ணன், திருக்காட்டூர் ராஜேந்திரன், மேல்பட்டறை ரஜினி சுகுமாரன், அடைக்கலம்பட்டு ஆசிர்வாதம், இவர்களோடு சேர்த்து காரைக்கால் கவிதா, நிர்மலா, நவீன் இவர்களது விருப்பமாக வர இருக்கும் பாடலின் படம் ரிதம். சாதனா சர்க்கம் குரலில்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பாடலிதோ காட்டளையில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனதோறும் ஏழு மகிழ்வள், இது காரைக்கால் 100.3 பண்பலை. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஆண்டிபாளையம் மதனசேகர், வில்லி பிரியா, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், எழிலரசி, திருநள்ளாறு முகுந்தன், நிலா, நிவேதிதா இவர்களது விருப்பமாக வரையிருக்கும் பாடலின் படம் தாஜ்மஹால். சுஜாதா பாடியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல்சூளை மற்றும் விதலன் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்கும் வசந்தன் கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
12: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

மனதோறும் எழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் யாருக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சிமலை பாஸ்கர், வானவன் மகாநதேவி, தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் இவர்களோடு சேர்த்து, சமணர் கோயில் குணசேகரன் திலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன் பானுமதி, திருச்சம்பள்ளி பிச்சுமணி இவர்களோடு, மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகானந்தம் வெண்கருப்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், காஞ்சிபுரம் ராணி, ஆனந்தன் தமிழிசை கல்லூரி, அருணாசேகர், செங்கம்புனிதம் சுகுணா, வேட்டவலம் குமார் விஜயா, வண்ணம் கணேசன் கஸ்தூரி இவர்களது விருப்பமாக வரையிருக்கும் பாடலின் படம் டாடா பிர்லா. பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியன், சுஜாதா, வித்யாசாகர் இசையில்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 12:31 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில் அடுத்து நம்ம கிட்ட பாடல் கேட்டு விரும்பி கடிதம் எழுதியிருக்கிற நேயர்களை படிச்சிருவோமா? மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகானந்தம், தமிழிசை அத்துக்கல் தெரு, கஸ்தூரி ராஜசேகர், காஞ்சிபுரம் தாயார் குலம், ராணி ஆனந்தன், ஏகப்பூர் கிழக்கு, ரமா கஜேந்திரன், பிரேமா கஜேந்திரன், வெண்கருப்பூர் நேரு, கொள்ளிடம் இந்திராணி மனோஜ், லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன், கொளத்தூர் வண்ணகணேசன், கஸ்தூரி, சென்னை கண்ணகி நகர் சுரூபராணி இவர்களோடு சேர்த்து, முருகேசன் மைதிலி முருகேசன் கங்களாஞ்சேரி, ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைசேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவர்களது விருப்பமாக வரையிருக்கும் பாடலின் படம் பிரியமுடன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியன் சித்ரா பாடியது, தேவா இசையில், பழனி பாரதி வரிகளில்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவரங்கும் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி. திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மனதில் நிறைவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கும் பாடலின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். செய்யார்வட்டம் சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி சந்தியா, மணிகண்டன், மதுரவாயில் சரஸ்வதி, வில்லிவாக்கம் குபேந்திரன், தமிழிசை ராணி, மணிவண்ணன், வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், கூட்டப்பாக்கம் ராஜேந்திரன், தனலட்சுமி இவர்களோடு, வெண்கருப்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், தமிழிசை அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகானந்தம், லால்குடி ராஜேந்திரன், வாரியங்காவல் கதிரவன், ஆண்டிபடம் பத்மா நீலமேகம், அப்சர நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, இவர்களது விருப்பம் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது செய்தி. சென்னை அஞ்சல் தமிழ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்தியா வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மை

படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு இறையாண்மை

0: கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடி

0: ரீதியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 12:50. நேர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு மரப்பாலம் இருந்துச்சான். அந்த மரப்பாலம் வழியாதான் எல்லா விலங்குகளும் கடந்து போக முடியுமா. ஒரு நாள் அந்த மரப்பாலத்துல 2 பக்கமும் 2 ஆடு நடந்து போனுச்சான். அந்த 2 ஆடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ பேசவும் ஆரம்பிச்சாங்களாம். அதுல ஒரு ஆடு சொன்னிச்சான், நான் தான் முதல்ல போவேன், நீ பின்னால போ அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் 2வதா வந்த ஆடு பிடிவாதமா சண்டை போட்டு நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சதுங்களாம். அதுக்கப்புறமா ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்களாம். மறுநாள் அதே பாலத்துல வேற 2 ஆடு சந்திச்சுக்கிச்சு. ஆனா சண்டை போடலையாம். ஒரு ஆடு புத்திசாலித்தனமா பாலத்துல அப்படியே படுத்துக்கிச்சான். இன்னொரு ஆடு அது மேல மெதுவா காலை வச்சு தாண்டி போயிடுச்சான். 2 ஆடுமே பத்திரமா கரைக்கு போய் சேர்ந்துச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிடிவாதத்தை கைவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இருவருக்குமே நன்மை உண்டாக்கும் என்று.
4: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: எஸ் ரம்யா.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: சுப்ரா பேரும்.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: சிபி செர்மாலிங் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: பாட்டு பாட போறேன்.
5: என்ன பாட்டு பாட போறீங்க?
6: அந்தி மல்லி பூத்தி இருக்கு.
5: எங்க பாடுங்களே பாப்போம்.
6: அந்தி மல்லி பூத்தி இருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளோ பஞ்சி வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காத்திருக்கு, சேகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுச்சிருவோம், இறக்கும் போயில் தேன் இருப்போம், ஏறுக்கூட்டம் பார்த்துருக்கோம், ஐலேசா ஐலேசா ஐலேசா ஐலேசா, 1-2 கட்டுப்போம், ஓடி ஆடி பயிரும், அப்பே மொழியும் அஞ்சிரும், அனுப்படையே காந்திருவோம். கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க? கிளியில பழம் இருக்கு கொத்த போறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க? சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறீங்க. ஆத்துமீனே ஆத்துமீனே எங்க போறீங்க? அருவியில மீச்சில் அடக்கி பார்க்க போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க? மந்திரிக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க.
5: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய
6: என்ன
5: சிறந்த மருத்துவராக இருக்கு? காரைக்கால் சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி.

0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. இனி நேர்கள் கேட்கலாம் பன்னிசை. வரதமணி பாடிய பன்னிசை இப்பொழுது.

நேயர்களின் நினைவிற்கு. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். 2:30 சங்கீத சாரல். லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலீசை கேட்கலாம். 3:00 எல்எஸ்சி, 4:00 தேநீர் நேரம். மாலை 6:40 நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இதில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி. திருவாரூர் மாவட்டம் ஆண்டர்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:15 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 9:55 இன்சொல்லாமது. மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம். 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக வருகிறது கவிக்குயில் திரைப்படத்திற்காக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல். இசை இளையராஜா, வரிகள் பஞ்சவர்ணாச்சலம்.

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 இன்சுலம் உதவி நிகழ்ச்சியை வழங்குவ நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தரமான தார்பாய்கள் கிரீன் ஏட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேரலை இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

இன்று மாலை 6:40 நலமை வாழ நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல் நூல்வேலி திரைப்படத்திலிருந்து.

வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். ஒரு மணி 20 நிமிடமாக போகுது. தென்மொழி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் வருகிறது, தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து.

ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களது விருப்ப பாடல்களை தொலைபேசி வழியே கேட்டு ரசிக்கலாம். தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிறமாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலையின் நேயர்களுக்கு விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நேரம் 1:30 நொடிகள் ஆகுது. தேன்மொழி நிகழ்ச்சியோட நெஞ்சிருக்கும் தவிட்டாத தேன்மத கீதங்கள் ஒளி வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரோசாப்பு ரவியக்காரி திரைப்படத்திலிருந்து. பாடலை எழுதியிருக்காங்க கங்கை அமரன், இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடலை பாடியிருக்காங்க வாணி ஜெயராம்.

பண்பலை 100.3 இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தென்மொழி நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மியா திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தேன்வழி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அவர்கள் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
2: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகலாம்.
1: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கை

0: கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது.

0: பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. லஞ்ச் பிரேக்கில் எப்பொழுது கேள்விக்கென்ன பதில்? கேள்விகளை நாம் அடுக்குவோம், பதில்களை நீங்கள் அடுக்குங்க. எப்படி தொடர்பு கொள்வது? 0436 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2312 2311 என்ற எண்ணில் அழைக்கலாம். 2999480 என்ற எண்ணில் அழைக்கலாம். 2995800 என்ற எண்ணிலையும் அழைக்கலாம். இது மட்டுமா இல்லையே, அலைபேசி எண்ணும் இருக்குது. 9566427231 என்ற எண்ணிலையும் அழைச்சி நாம் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லலாம். இது கேள்விக்கு என்ன பதில்?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கேள்விக்கு என்ன பதில்? முதல் கேள்வி நான் கேட்கிறேன், முதல் நேயரா நீங்க பதில் சொல்வீங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. உலகின் மிக நீளமான கடற்கரை எது? உலகின் மிக நீளமான கடற்கரை எது? பதில் சொல்றாங்களா நேயர்கள் பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? நாகராஜனுக்கு தெரிஞ்சிருக்கா விடை? உலகின் மிக நீளமான கடற்கரை எது?
3: சென்னை கடற்கரை.
2: யாருங்க இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராஜேந்திரன் மணக்குடி.
2: சொல்லுங்க.
3: இங்கிலாந்துல இருக்கிறது முதல் கடற்கரை. இங்கிலாந்துல இருந்து இருக்கிற பசிபிக்ல, அது அந்த இடத்துக்கு லொகேஷன் தெரியல. அதுதான் உலகின் மிகப்பெரிய கடற்கரை. இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை சென்னை.
2: ஓ சரி சரி, முயற்சி செய்ததுக்கு நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ மா.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோமா, நான் போத்தர்ல இருந்து பேசுறேன்மா.
2: பேசுங்க, உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு சொல்லுங்க.
4: உலகின் நீளமான கடற்கரை வந்து நம்ம கடற்கரை தான. இது
2: நம்ம கடற்கரைன்னா எந்த ஊர் சொல்றீங்கன்னு தெரியலையே.
4: நம்ம மெரினா. மெரினா பீச் இருக்குல்ல.
2: ஓ மெரினாவா, சரி சரி, அதற்கும் விடை கொஞ்சம் இருக்கு, ஆனா அது இல்ல. அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? நேர்களே, உங்களுக்கு பதில் தெரியலன்னா அட்லீஸ்ட் உங்க பேரையாவது சொல்லிட்டு போங்க. யார் வந்து நிசப்தமா அப்படியே இருந்து விடைபெற்றா எப்படி? ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? பதில் தெரியுமா உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு? கோவா. சரி சரி சரி, அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்,
5: மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
2: சொல்லுங்க.
5: உலகின் நீளமான கடற்கரை எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கனடா.
2: கனடால

0: சரி, அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில்கண்ணன் பேரல மேடம். என்ன மேடம் கேள்வி?
0: பாத்தீங்களா, உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு கேட்டிருக்கோம், அதுக்கு பதில் தெரியுமா?
1: கடல்கரையா?
0: கடல்கரையே தான்.
1: கடல்னா பசிபிக் கடல்.
0: ஆஹா,
1: மெரினா. மெரினா பீச் மேடம்.
0: கடற்கரையை கேட்டோம்.
1: கடற்கரை மெரினா பீச்.
0: மெரினா. சரி, அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? என்னங்க ஹலோ சொன்னீங்க, பேர் கூட சொல்ல. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மயிலாடுதுறை சிவபாலன்.
0: சிவபாலன் ஐயா, உங்களுக்கு விடை தெரியுதா?
3: அரபிக்கடல்.
0: அரபிக்கடல். சரி, இல்ல. அடுத்து வரும் நேயர்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: திருமலைராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தட்சாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க. உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு தெரியுமா?
4: கனடாவில் இருக்கு மேடம்.
0: கனடாவில் இருக்கு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேசலாம். விடை தெரியலனாலும் பேர் ஒரையாவது சொல்லிட்டு போகலாம், தப்பு இல்லையே. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நாகை கீழூர் வட்டம் காரப்படாகிலிருந்து எழிலரசன் பேசுகிறேன் மேடம்.
0: பேசுங்க. உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு சொல்லிட்டு போங்க.
5: நீளமான கடற்கரை ஆஸ்திரேலியா. செத்துங்களா? செத்துங்களா?
0: இல்லையே. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
6: அன்பான அறிவிப்பு காரை பன்மணி அறிவிப்பாளர் சகோதரி இதய மதிய வணக்கம்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
6: ஹலோ.
0: இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: உலகின்
0: மிக நீளமான கடற்கரை எது? பசிபிக் பெருமகளோட கடற்கரையா? பாசாயமையான பதிலா இருக்கு. ஹலோ, வணக்கம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, உலகின் மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு கேட்டோம். நிறைய நேர்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வராங்க, ஆனால் வந்து சரியான பதிலை நமக்கு கிடைக்கல. நம்ம பாடல் கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டு யோசிங்க. அடுத்து ஒரு நேர் பதில் சொல்ல அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான பதிலை நம்ம சொல்லலாம். சரியா?

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் ஷேக டெக்ஸ்ட் நியூ ஷேகஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.

0: லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
1: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலகின் மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேர்கள் ட்ரை பண்ணாங்க, ஆனால் சரியான விடை, எதிர்பார்த்த விடை நமக்கு கிடைக்கல. அதனால மீண்டும் தொடர்பு கொள்ளலாம், சரியா சொன்னாங்கன்னா, இல்லைன்னா நம்மளே விடையே சொல்லிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
5: பேசுங்க, உங்க விடை என்னன்னு சொல்லுங்க.
6: பிரயாட்டோ காசினோ கடற்கரை.
5: கரெக்டா சொன்னீங்க, பிரேசில் நாட்டுல இது இருக்கு.
6: ஆமா,
5: நிறைய பேர் வந்து நன்றிங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயற்கையா, அதாவது மெரினா கடற்கரை சொன்னாங்க இல்லையா, சென்னையோட மெரினா கடற்கரை, இது இயற்கையான நகர்ப்புற கடற்கரை அப்படின்னு கேட்டாக்கா மெரினா கடற்கரை தாங்க. நம்ம சென்னையில் உள்ள, இந்தியாவில் நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை இயற்கையான நகர்ப்புற கடற்கரை. சரி, அடுத்த கேள்வியை கேட்டுடலாமா? ஆக்சிஜனை நேரடியாக காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனித ரத்தமே இல்லாத பகுதி எது? ஆக்சிஜனை நேரடியாக காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனித ரத்தமே இல்லாத பகுதி எது? இது அங்க எங்க கேள்விலாம் இல்லைங்க, நம்ம உடலை பார்த்து கேட்குற கேள்வி. இதுக்கான பதில் தெரியுதான் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்மா.
5: வணக்கம், யார் இங்க இருந்து?
7: சுவாமிநாதன்.
5: சொல்லுங்க, விடை தெரியுமா?
7: என்ன மனித
5: போச்சு. ஆக்சிஜனை நேரடியாக காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனித ரத்தமே இல்லாத பகுதி எது? யோசிச்சுட்டே இருங்க, பதில் தெரியுதான் பார்க்கலாம் மற்ற நேயர்களுக்கு. ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
5: வணக்கம், யாருங்க இருந்து? பேசுங்க. ஆக்சிஜன் நேரடியாக காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனித ரத்தமே இல்லாத பகுதி எது? என்னங்க? கண்ணு. சரி, சரியான விடைக்காக காத்திருக்கிறோம், அடுத்த நேயர் முயற்சி பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
7: ரத்தமே
5: இல்லாத பகுதியா என்னது? ரத்தமே இல்லாத பகுதியா? நீங்க ஒரு குத்து குத்துனா ரத்தம் வருமா வராதா? நேரடியாக காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனித ரத்தமே இல்லாத பகுதி விழியோட வெண்படலம். சரியா, கரு விழி கூட கிடையாது, வெண்படலம்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பண்ணியம் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
10: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட ரொம்ப நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 1 நிமிஷம் தான் நம்ம கையில் இருக்குது. ஒரே ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். உலகில் சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழும் நாடு எது? உலகில் சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழும் நாடு எது? ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ஆ, சொல்லுங்க. விடி தெரியுமா?
11: தென்னாப்பிரிக்கா.
0: இல்லையே, அடுத்த நேயர். ஹலோ.
12: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
12: தென்விடகை ஆனந்தன்.

0: சொல்லுங்க, உலகில் சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழும் நாடு எது?
1: இந்தியா.
0: வெரி குட்ங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. நிறைவான நேயர் சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தருணத்துல அழகா விடைய சொன்னீங்க. இந்தியாவில், அதாவது குஜராத்தின் கிர் காடுகள் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து உலகிலேயே சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழுது. விடை சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. விடைய பதிவிட்டு இருக்கிறாங்க நிறைய நேயர்கள் நம்ம எஃபி பக்கத்துல, அவங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறலாம்.

லஞ்ச் பிரேக்ல இனி நேர்கள் கேட்கலாம். சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அகர்வாலின் வயலின் இசை கேட்கலாம். அதில் முதலாவதாக ராக சுதர்சா.

நாத லயலங்களின் சங்கமம் சங்கீத சாரலில் அடுத்ததாக லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அகர்வாலின் வயலின் இசையில் ஆனந்த நாடனமாழ்வார். பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நாதலயங்களின் சங்கமமாக காரிப்பண்பலியில் ஒழித்துக் கொண்டிருப்பது சங்கீத சாரல். இரண்டு மணி 52 நிமிடத்தில் அடுத்ததாக லால்குடி GJR கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசையில் மனசு என தொடங்கும் பாடல்.

நிறைவு பெறுகிறது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். தொடர்வது சென்னை அஞ்சல் வானிலை அறிக்கை.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3

0: சென்டிமீட்டர். மேல்கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுபாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை கரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 3 மணி.

0: பண்பலின் ஒரு புளிமுன்றோடு எனது நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போகாமல் இருக்கும் ஊர்?

நீங்கள் பார்க்க ஆசைப்பட்ட இதுவரை போகாமல் இருக்கும் ஊர், அதை பற்றி நம்ம எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த ஊரை பார்க்க ஆசைப்பட்டீங்க, இது வரைக்கும் போக முடியலை அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இது LSC.

0: நீங்கள் பார்க்க ஆசைப்பட்ட இதுவரை போகாமல் இருக்கும் ஊர். இதுதான் இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்க கேள்வி. நேயர்களும் அவங்களுடைய விருப்பத்தை நம்ம முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் யார் யார் என்னென்ன ஊருக்கு போக ஆசைப்பட்டு இது வரைக்கும் போகாமல் இருக்காங்க அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்களுக்கு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமுது, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: சில பயணங்கள் கால்களால் தொடங்குவதற்கு முன்பே மனத்தில் தொடங்கி விடுகின்றன. ஒரு ஊரோட பேரை கேட்டாலே மனசு வந்து அங்கே பறந்து போகும். நம்ம ஆசைப்பட்டு போகணும்னு நினச்சிருக்க அந்த ஊர், எங்கேயாவது கேட்குறோம் அந்த பேரை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனசு அங்கே போய் நிற்கும். அந்த ஊர் வந்து மலைகள் அப்படின்னு சொன்னால், மலைகள் சார்ந்த இடம்னு சொன்னால், அந்த மலைகளோட குளிரை வந்து நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கடற்கரை சார்ந்த ஊர்னா கடற்கரையோட அலைச்சத்தை நமக்குள்ளே கேட்கும். அந்த ஊருடைய தெருக்களோ இடங்கள்லையோ நம்ம நடந்து போயிட்டுருக்க போல ஒரு இனிய கற்பனை வந்து பிறக்கும். ஆனால் இது வரைக்கும் பார்க்க நான் ஆசைப்பட்ட இது போகாமலே இருக்கேனே அப்படின்ற ஒரு ஃபீலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். வாழ்க்கையோட வேலை பழுவும் நேரமின்மை அல்லது சில சூழ்நிலைகள் காரணமாக அந்த கனவு பயணம் இன்னும் கனவாகவே இருக்குது. அதை தான் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட எல்லசினி

நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். நேயர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க, தில்லை சீனிவாசன் சொல்லியிருக்காங்க, பிச்சாவரம் போகணும்னு ஆசைப்பட்டு இதுவரை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனைபுரம் ராதாகிருஷ்ணன் திருப்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பனார் கோயில் மடப்புரம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நான் ஆசைப்பட்டு இதுவரை பார்க்காமல் இருக்கும் ஊர். நம் நாட்டில் உள்ள டெல்லி செங்கோட்டையை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்கணும்னு ஆசைப்படுற ஊர் காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக் ஊட்டி குற்றாலம் இந்த ரெண்டு ஊரையும் பார்க்க ஆசைப்பட்டு இது வரைக்கும் நான் போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில்கண்ணன் ஷோபா இதுவரை ஊட்டி போகணும்னு ஆசை போனது இல்லை, இது மாதிரி நிறைய இடங்களும் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், கோவா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, பெங்களூர் டூர் போயிருந்தோம், அப்படியே கோவா போகலான்னு நினச்சேன், சூழ்நிலை போக முடியல, ஒரு தடையாவது போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடப்பன்பேட்டை ஜோதி ஊட்டி கொடைக்கானல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: நீங்கள் பார்க்க ஆசைப்பட்ட இதுவரை போகாமல் இருக்கும் ஊர், உங்க மனசுல வாழும் அந்த கனவு ஊரை எங்களோட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில ஹரிக்கல் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தோம். நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க பார்க்க ஆசைப்படுற ஊரை. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹா ஜான ஜோதின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடி இப்போ சிங்காரவேலு ஆரூர் ஊட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடங்கணி நெடுஞ்செழியன் சதுரகிரி மலை தான் நான் ஆசைப்பட்ட இடம், இன்னும் போக முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டமன்னார் கோயில் குளஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்களில் ஓரளவுக்கு பார்த்துட்டு வரணும். கர்நாடகா கேரளா இந்த மாதிரி மாநிலத்தில் பார்த்துருக்கேன். ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாக்குடி அனுசியா சங்கர் திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன் ஆனால் இதுவரைக்கும் போக முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தான வீரசுந்தரி பிச்சாவரம் தஞ்சை பெரிய கோயில் ரெண்டும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் தாஜ்மஹால் பார்க்கணும் இதுவரைக்கும் பார்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் சின்ன வயசில் நான் போகணும்னு ஆசைப்பட்ட ஊர் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ்வர் கோவில் தான், இன்னும் அந்த ஆசை நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை பண்பலை 100.3 இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போகாமல் இருக்கும் ஊர் குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. நான் பார்க்க ஆசைப்பட்ட ஊர் வந்து மூணாறு. அங்குதான் போய் அங்கு செல்ல திட்டமிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் திட்டமாறி கொடைக்கானல் சென்று வந்தோம். இருந்தாலும் மூணார் செல்ல வேண்டும் என்ற ஆசை இன்னும் இருக்கிறது, நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழியும் சொல்லியிருக்காங்க, இதுவரை பார்க்காமல் இருக்கும் ஊர், ஆசைப்பட்டு பார்க்காமல் இருக்கும் ஊர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணிமடம் பாஸ்கர், நான் பார்க்க விரும்பிய ஊர்கள் வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம், சென்னையில் வந்து இருக்கிற வண்டலூர் மிருகக்காட்சி சாலை, கோல்டன் பீச். இதை பார்க்க வந்து அதிக செலவில்லைனாலும் போக முடியல, நிச்சயம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷியாமலா பிரகாஷ், என்ன ஊர்னு போடுறவங்க, ஊட்டி கர்நாடக மாநிலத்தில் இருக்க சின்ன திருப்பதி ரெண்டும் பக்கம் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், லடாக் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் அம்பல் தேஜன், வேளாங்கண்ணி, தஞ்சாவூர் அரண்மனை, ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி, இதெல்லாம் போக ஆசைப்பட்றேன், முடியலை, நிச்சயம் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்நாட்டுக்கருப்பூர் பிரபாகரன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊருக்கு செல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம், விளக்கப்பாடி வீரா செந்தில்குமுருகன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தமான் தீவிற்கு செல்ல ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நான் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போக முடியாத, வாழ்வில் ஒரு முறையாவது போக வேண்டும் என்று ஆசைப்படும் ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம நேர்கள் கிட்ட கேட்ட அந்த கேள்வி, நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போகாமல் இருக்கும் ஊர் எது அப்படின்னு கேட்டோம். காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் போயிருக்கேன், திருச்செந்தூர் திருப்பதி ரெண்டும் போகணும்னு ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக என்னுடைய ஆசை ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன் ஆக்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோனகிரி சுமதி பாபு, ஒரு பர்டிகுலராக ஒரு ஊர் மட்டும் இல்லை, இருசக்கர வாகனத்தில் தமிழ்நாட்டையும் ஒரு முறை சுற்றி எல்லா ஊரையும் ரவுண்டு அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி சுதா, ஊட்டி கேரளா மைசூர் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நாங்கள் பார்க்க விரும்பும் ஊர் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அன்பலையின் 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மூன்று மணி 30 நிமிடத்தில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இம்மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். டிஆர்பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, செஞ்சிக்கோட்டைக்கு சென்று பார்க்க வேண்டும். செஞ்சிக்கோட்டையை உருவாக்கிய மன்னர்களின் வாழ்வியல் முறை வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, முயற்சி செஞ்சும் நேரம் இல்லாமல் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. திருக்கணபுரம் ஆனது ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் பிரசன்னா, சிம்லா போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலமடுதுறை சேப்பு விஜய ராகவன் சொல்லியிருக்காங்க, ஆசைப்பட்டு போக முடியாமல் இதுவரைக்கும் இருக்கிற ஊர் வந்து வாகா எல்லை, ஆக்ராவோட தாஜ்மஹால், காஷ்மீர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. புத்தளம் தோக்கிரு சிவசுப்பிரமணியன், ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன், ஜம்மு காஷ்மீர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இதுவரை பார்த்ததில்லை, கூடிய விரைவில் சென்று பார்த்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார், தேவனூர் ஜோதிலட்சுமி, பார்க்க ஆசைப்பட்ட எந்த ஊருக்குமே நான் பயணம் செய்ததில்லை, ஆனாலும் நிறைய ஊரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டோட தலைநகரத்தில் இருக்கும் சென்னை, மாமல்லபுரத்து பல்லவர் காலத்து சிற்பங்கள், மெரினா கடற்கரை, அகில இந்திய வானொலி நிலையம் சென்னை, மலைகளின் அரசி, ஊட்டி, கொடைக்கானல் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக வரிசையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, கள்ளத்தூர் பரமசிவம், ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால், சதுரகிரி மற்றும் பிச்சாவரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்குமே நிறைய பேர் வந்து தாஜ்மஹால், ஆக்ரா சொல்லியிருக்காங்க, அப்புறம் பிச்சாவரம் நிறைய பேர் சொல்கிறாங்க, தஞ்சாவூர் சொல்கிறாங்க. நம்ம பக்கத்தே இருக்கிற ஊர் தாங்க, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. பஞ்சாயத்து குளம் கோவில் இளவரசன், நான் ஆசைப்பட்டு இதுவரை பார்க்க முடியாத ஊர் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி நிறைய பேர் சொல்கிறாங்க. திருவாரூர் நஸ்ரீன் அயான், அவங்க சொல்லியிருக்கிறது நான் போகணும்னு ஆசைப்படுற ஊர் வந்து சிம்லா மற்றும் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
4: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நல்ல நில அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போகாமல் இருக்கும் ஊர் இதுதான். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். திருநள்ளார் திலகவதி தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காங்க, வீட்டில் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு போகாமல் இருந்த ஊர் திருப்பதி, இதுவரைக்கும் இன்னும் போகவே முடியலை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹார் மீது ராஜா. காரைக்கால் வந்து காரை பண்பலை நிலையத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் குன்னூர் கிராமம் வீரகுமார், ஊட்டி, கொடைக்கானல், சென்னை, திருப்பதி எல்லாம் வரிசலாக சொல்லியிருக்காங்க அவங்க.

ராமேஸ்வரம் போகணும் அப்படி ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா. மேமாத்தூர் ரமதாசேகர் குற்றாலம் போகணும்னு ஆசைப்பட்றேன், அருவி என்றாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைவான் ஆட்டோதுரை அந்தமான் அதுதான் எதிர்பார்த்து போக காத்திருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஒரு முறை போயிருந்தேன். கூட்ட நெரிசலை சரியாக பார்க்க முடியல, அதனால் மீண்டும் போய் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருந்த கேள்வியை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை போகாமல் இருக்கும் ஊர், அவங்க ஆசைப்பட்டு போகாமல் இருக்கிற ஊரை பற்றிய நினைவுகளை நம்ம பண்பலின் முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மயிலாடுதுறை இளைஞர் அஞ்சு ரவிச்சந்திரன், இதுவரைக்கும் போக முடியாமல் இருக்கிற ஊர் வந்து ஷீரடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ், கேரளா ஊட்டி ரெண்டும் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சபரிமலை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இது வரைக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி உதயகுமார், கேரளா கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், அவங்க என்ன ஊருன்னு மென்ஷன் பண்ணலை, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள லே என்ற ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஏரியில் படகில் போக ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, தஞ்சாவூர் பலமுறை போயிருக்கேன், ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவிலை பார்க்க கங்கை கொண்ட சோழபுரம் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அகலங்கண்டு மகேஸ்வரி சிவகுமார் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், தனுஷ்கோடி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரமும் ரொம்ப தட்டிக்கிட்டே போகுது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், உள்ளூரெலாம் விட்டுட்டு நான் நேராக அடுத்த கண்டம் தான் போகிறேன், ஆஸ்திரேலியா போகணுன்னு ஆசை, அங்கே இருக்கிற கங்காறுகளோட ஓடிப்பிடிச்சு விளையாடணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், குற்றால நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க, திருத்தணி முருகன் கோவில் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு. ஆயக்காரன் புலம் பழனிவேல் அவங்க சொல்லியிருக்காங்க, வட மாநிலங்களில் இருக்க டெல்லி ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூங்குன்றன் காவாளக்குடி அப்படி அவங்க அங்கேருந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா கன்னியாகுமரி பார்க்கணும், அவங்க திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் சிலையெல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த், முத்துக்குமரன், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஈஷா, கோயம்புத்தூருக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் இது வரைக்கும் நான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கிட்டத்தட்ட 69 நேயர்கள் அவங்க பார்க்க ஆசைப்பட்டு இதுவரை பார்க்காம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊர்களை பற்றிய நினைவுகளை வந்து பகிர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு காரணத்தினால அந்த ஊருக்கெல்லாம் போக முடியாமல் அந்த பயண ஆசை அப்படி

0: பண்பலை நூறுபள்ளிமோன்றோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: காரைக்கால்
0: பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

பண்பலை நொறுக்குள்ளி மஞ்சள் அடுத்து வரும் நிகழ்ச்சியாக நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம் நேயர்களே. 04368 இந்த முன்னிணைப்பு என்னோடு, 2311231 அல்லது 2994 8 0 அல்லது 2959 5 8 0 அல்லது 9566427231 இந்த அழைப்பை சேர்ந்து அழைத்து வரலாம். இது தேநீர் நேரம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: விருப்ப பாடல் கேட்க தேநீர் நேரத்தோட இணைய இருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: அம்பையை நாட்கள் படத்துல இருந்து கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு
4: பாடல் வேணும். கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நான்கு மணி 15 நிமிடத்தில் தேநீர் நேரத்தோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் வருக வணக்கம்.
2: மாலை வணக்கத்துடன் வருவது திருவாரூர் மாவட்டம் வடாச்சேரி சேர்ந்த திருவிடை வாசல் ஜோதி விஸ்வநாதன். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: சூழல் என்ன போச்சு படத்துல பூபாலன் இசைக்கும்
0: அவனை பார்க்கலாம். நன்றி.
2: நலமா இருக்குங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கும் மேடம்.
0: நன்றி.

0: நேர்களே, இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஏறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இன்று மாலை 6:40 4:20 தேநீர் நேரத்தோடு இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: ஜோதி அன்னப்பன்பட்டில இருந்து. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: திருமூர்த்தி படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி மேடம்.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம். நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை தொலைபேசி வேலா கேட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் மேலாங்குடி எம் கே முருகேசன் பேசுறேம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து குயிலே குயிலே குயிலுக்கு அந்த பாட்டு கொடுக்கணும்.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி. குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே.

4:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: தேநீர் நேரத்தில் விருப்ப பாடல் கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு இது நம்ம அம்மாடி
4: பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கலாம்.

காதலா அடராமா, இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலையில் நேரம் 4:37, 23 நொடிகள். தேநீர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து விருப்ப பாடலை கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
4: திருவாரூர் மாவட்டம் திருப்புலியூர் மகன் மேடம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: பாடல் ராமன் அப்துல்லா, பாடல் முத்தமிழி. முத்தமிழி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி மேடம்.
3: நன்றி சார். பாடல் வைக்கிறது கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:35 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சிலையல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நான்கு மணி 44 நிமிடமாகுது. தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து யார் என்ன பாடல் கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். மிருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம். யார் வந்திருக்கீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் திருப்பந்தூர்ல இருந்து ஜெயந்தி குமார் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
3: உடன் பிறப்பு படத்துல இருந்து நன்றி சொல்லவே பாட்டு வேணும்.
2: பாடல் வருகிறது.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தேநீர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் வருக வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
4: வேதா நிவட்டம் கத்திரிப்புறத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: படம் வெற்றி விழா சிவி எடுத்து போகப்படுங்க. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
3: நன்றி.

0: இன்றைய தேனியர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை எந்த நேயர் கேட்க போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
1: அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரலாம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படத்திலிருந்து நினைத்த

பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.

0: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
1: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
0: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா. இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் கும்பகோணம் வட்டம் சேஷம்பாடி. இந்த ஊரில் ஒரு இரட்டை சிவன் கோயில் உள்ளது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.
4: ஓம் நம சிவாய.
5: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீல்மொழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சேஷம்பாடி என்ற அழகு மிகுந்த கிராமத்திலே மிக சிறப்பாக காட்சி தரக்கூடிய இரட்டை சிவன் கோவில் என்றும், நாகதோஷம் நீக்கும் திருத்தலம் என்றும் போற்றப்படக்கூடிய அற்புதமான ஆலயத்திற்குள்ளே பிரவேசம் செய்கிறோம். ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது ஆலயத்தின் கவின்மிகு காட்சிகள் கண்களுக்கு விருந்தாகின்றன. பலிபீடம் மிக எளிமையாக நெடுதுயர்ந்து நிற்கக்கூடிய ஆலயத்தினுடைய கொடிமரம், அதற்கு அடுத்ததாக தன்னுடைய திருப்பாதங்களை மடக்கி அமர்ந்திருக்கக்கூடிய நந்தியம் பெருமான், இவர்களை தரிசனம் செய்து கொண்டு ஆலயத்தினுடைய மூல இறைவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமியை தரிசனம் செய்கிறோம். அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லும் பொழுதே அகிலம் என்ற உலகத்தை 7-14 புவனங்களை காக்கக்கூடிய அம்பிகை இங்கே நின்ற திருக்கோலத்திலே சேவை தருகிறாள். அந்த அன்னையை வணங்கிய வண்ணம் இப்பொழுது நாங்கள் தரிசிப்பது ஸ்ரீ நாகநாத சுவாமியை. நாகநாதன் என்ற பதத்திற்கு பாம்புகளுக்கு மிக சிறப்பான வகையிலே அருள் புரிந்து ஆட்கொண்டு அனைத்துக்கும் இறைவனாக விளங்கக்கூடியவன் என்ற ஒரு பொருளும், நாகங்களையே ஆபரணமாக கொண்ட ஈசன் என்ற ஒரு பொருளும் பேசப்படுகிறது. பொதுவாக நாக தோஷங்கள் யார் யாருக்கு யாருடைய ஜாதகத்தில் இருப்பினும் நாகநாதன் என்ற திருப்பெயருடைய இந்த இறைவனை தரிசனம் செய்தால் நாகதோஷம், காலசர்ப தோஷங்கள் ஆகியவை காலசர்ப யோகமாக மாறும் என்பது பெரியோர்களின் அருள்வாக்காகும். எனவே சின்னஞ்சிறிய திருமேனியாக, லிங்கோத்பவ மூர்த்தியாக, மிக சக்தி படைத்த இறைவனாக நாகநாத சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு ஆலயத்தின் கோஷ்டத்திலே வலம் வருகிறோம். தெற்கு நோக்கிய அற்புத இறைவனாக, தட்சிணாமூர்த்தியாக, தென்முக கடவுளாக குரு பகவான் சேவை சாதித்தருள, அதற்கு அடுத்ததாக விநாயக பெருமான் சுந்தர கணபதி என்ற திருநாமத்தோடு அமர்ந்து அருள்கிறார். அந்த விநாயகருக்கு அடுத்தபடியாக வள்ளி தேவசேனை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நின்ற திருக்கோலத்திலே கையிலே வேலேந்தி அருள்பாலித்தருள, அந்த இறைவனுக்கு அடுத்ததாக ஏற்றமாக வடக்கு புறத்திலே குபேர திசையிலே ஸ்ரீ மகாலட்சுமி கஜலட்சுமியாக இரு புறங்களிலும் யானைகள் சூழ்ந்து காட்சி தரும் மெய்யழகை தரிசனம் செய்து கொண்டு ஏற்றமாக நாம் வரும்பொழுது கோஷ்டத்திலே சங்கு சக்கரம் ஏந்தியவளாக துன்பம் துடைக்கக்கூடிய துர்கையை சேவித்த வண்ணம் நோக்கும் பொழுது இந்த ஆலயத்து சண்டிகேஸ்வர பகவானுக்கு ஸ்ரீத்வனி சண்டிகேஸ்வரர் என்ற திருநாமம் அமையப்பெறுகிறது. துவனி என்றால் சத்தம். ஸ்ரீத்வனி என்று சொல்லும் பொழுது சுபீக்ஷத்தை தரக்கூடிய, மகாலட்சுமியின் அருளை தரக்கூடியவராக இங்கே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீத்வனி சண்டிகேஸ்வரராக காட்சி தருகிறார். எனவே மகாலட்சுமியின் அருளை நிறைந்து தருக என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்த வண்ணம் நாம் கோட்டத்திலே நுழையும் பொழுது அதனுடைய அடுத்த பாகத்திலே 9 கிரகங்களும் காட்சி தருகின்றன. அதிலே சூரிய பகவானுடைய அற்புதமான வடிவம் சற்றே உயர்ந்து காணப்படுவதால் சிம்மராசிக்கு உரிய தலம் சூரிய திசை, சூரிய புக்தி மற்றும் சூரிய தோஷங்களை அகற்றக்கூடிய தலமும் இதுவே என்று காட்சிப்படுத்தும் விதமாக அற்புதமாக அருட்காட்சி தருகிறார் சூரிய நாராயண பெருமான் தன்னுடைய 8 கிரகங்களோடு. அதற்கு அடுத்ததாக இரட்டை சிவ ஆலயம் என்ற பெயருக்கு பொருள் தரக்கூடிய வகையிலே மாங்கல்ய பலத்தை அருளக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகை நின்ற திருக்கோலத்திலே சுபமங்கள வடிவினளாக காட்சி தர அந்த அம்பாளுக்கு ஏற்ற நாதனாக மாதொரு பாகனாக ஆனந்தத்தை அருளக்கூடிய

சிவானந்தேஸ்வரராக லிங்கோத்பவ மூர்த்தியாக இங்கே ஈசன் மற்றொரு சிவலிங்க வடிவமாக காட்சி தர இரண்டு தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள், அந்த தெய்வங்களுக்குரிய வாகனங்கள், பலிபீடங்களோடு இந்த ஆலயம் பொலிவோடு காட்சி தருகிறது. இந்த சிவானந்தேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு திரும்புங்கால் மிக அற்புதமாக நாகதோஷத்தை எடுக்கக்கூடிய திருத்தலம் என்பதால் நாகர்கள் இங்கே அற்புதமாக மிக இணைந்து காட்சி தரக்கூடிய வைபவத்தை காண்கின்றோம். அந்த நாக சந்நிதிக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ கால பைரவரும் அந்த கால பைரவருடைய சிஷ்யர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சனி பகவான் இந்த திருத்தலத்தில் மங்கள சனியாக அருள்பாலிக்கிறார். அவருக்கு அடுத்ததாக சிவசூரிய சுவாமியும் அதற்கு அடுத்ததாக சந்திர பகவானும் காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான தலத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது சேஷம் பாடி, அதாவது இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் ஆதிசேடன், அந்த ஆதிசேடனுக்கே சாபம் தீர்த்து அவருடைய திருமேனி இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான தலம் என்ற ஒரு பெருமையை இந்த சேஷம்பாடி திருத்தலம் பெறுகிறது. எனவே திருநாகேஸ்வரத்தை வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்கள் அங்கே அர்ச்சனை செய்து இந்த ஆலயத்திலும் வழிபாடு செய்து பூஜை செய்தால்தான் அந்த நாகதோஷம் முழுமையாக நீங்கும் என்ற செய்தியை அறிந்து கொண்ட திருப்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர்களுடைய நாகதோஷங்கள், காலசர்ப்பதோஷங்கள் நீங்கி யோகம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈசனின் பொற்பாதம் பணிகிறோம். ஓம் நமச்சிவாய.

0: இக்கோவிலை சேர்ந்த சுரேஷ் என்கின்ற வெங்கடேஷ் குர்கல் அவர்கள்,
1: நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. திப்ராஜபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனால் பூஜை செய்த சேஷம்பாடி கிராமத்தில் இருந்திருந்து அருள்வாளித்து வரக்கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அன்னையோடு கூடிய நம் நாகநாத பெருமானுடைய பெரும் திருவருளாலே இங்கு மிக மிக சிறந்த முறையிலே எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் எல்லோரும் பெற்று வருகின்றார்கள். சேஷம்பாடி கிராமம் என்பது ஆதிசேஷனாலேயே பூஜை செய்த திருஸ்தலமாக அமையக்கூடியது. சேஷம் என்றால் பாம்பு, ஆதிசேஷன் பூஜை செய்த திவ்ய க்ஷேத்திரம். ஒரே சிவாலயத்திலே இரண்டு சிவபெருமானும் இரண்டு அம்பாலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். பாவத்தையும் புண்ணிய பலனையும் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். இங்கு கால சர்ப்பதோஷம் மற்றும் நாகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய க்ஷேத்திரமாக வளரக்கூடியது. இந்த கிராமத்திலே சர்ப்பதோஷத்தை போக்கக்கூடியது, அதுபோல் பெருமாளையும் பிதிரு தோஷத்தை போக்கக்கூடியது. இரண்டு தோஷமும் மிக மிக கொடுமையானது, பிதிரு தோஷமும் நாகதோஷமும். அந்த இரண்டு தோஷங்களும் நிவர்த்தியானவுடன் இங்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய மங்களாம்பிகை அன்னையோடு கூடிய சிவானந்த பெருமான் எழுந்துருளி அனுகிரகம் செய்து வருகின்றார். அந்த சிவானந்தம் என சொல்லக்கூடியவர் பிரார்த்தனா தெய்வம். பரிகார க்ஷேத்திரமாகவும் பிரார்த்தனா க்ஷேத்திரமாகவும் அமையக்கூடியது சேஷம்பாடி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத நாகநாத பெருமான் க்ஷேத்திரம். எல்லோரும் வருகை தந்து பாவத்தைய போக்கி புண்ணிய பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் பக்தரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: விஷ்ணு பிரியா, நான் வந்து சேஷம்பாடியில இருக்கேன்.
0: சொல்லுங்க, இப்ப இந்த கோயிலுக்கு எப்பப்பெல்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: நான் வந்து வெள்ளி செவ்வாய் வருவேன் கோயிலுக்கு.
0: சரிம்மா, இப்போ வந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் சொல்லுங்களேன்.
1: இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சிதிலமடைஞ்சுதான் இருந்தது. கோயிலை வந்து நல்லா புதுப்பிச்சு 2005 வந்து முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுல இருந்து தொடர்ந்து பூஜைகள்லாம் வெகு விமர்சையா நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். சண்டி ஹோமம் பண்ணுவாங்க, 10 பூஜை நடக்கும். வருஷா வருஷம் எல்லாமே செய்வாங்க கோயில.
0: சொல்லுங்க, இப்ப வந்து இந்த ஊருக்கு இந்த கோயில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐதீகம் அப்படின்னு இருக்கா?
1: ஐதீகம் இருக்கு. அதாவது இது வந்து சேஷம்பாடி, சேஷம்னா நாகம்னு சொல்லுவாங்க. எங்க கோயில்ல வந்து பாம்பு படுத்திருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த இடம் வந்து பாம்போட உடல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாகேஸ்வரத்துல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இங்க இன்னொரு அர்ச்சனை பண்ணா இந்த பாவமே பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அடுத்து ஒரு அம்மா சந்திக்கலாம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சாவித்ரி.
0: எந்த ஊருங்கம்மா?
2: சேஷம்பாடி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த செய்திகள் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க.
2: அதாவது சேஷம்ங்கிறது சேஷம்பாடிங்கிறது ஒரு இது, பாம்போட வாகனம் எங்க ஊரு. இந்த ஊர்ல இருக்கிறப்ப நாங்க வந்து ஒரு பாம்பு கடித்தால் யாருக்கும் இதுவரையிலும் இறந்தவங்க கிடையாது. கடித்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, இறந்தவங்க கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த சாமி மேல ஒரு பக்தி இருக்கு, உண்மையா நம்பி இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இங்க வந்து செய்தா கல்யாணம் ஆகிடும். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் குழந்தைகள் இல்லாதவங்களும் வந்து ஐயாட்ட வந்து எல்லாம் செய்தாக்கா அதுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்கு. அதனால அங்க தெய்வத்தை நம்பி இருக்கும்.
0: நன்றிங்கம்மா.

0: கும்பகோணம் வட்டம் சேஷம்பாடி இரட்டை சிவன் கோயில் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

இன்று இரவு மணி 9:30. இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகர் மோகன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று இரவு மணி 9:30 இசை ஊஞ்சல்.

0: இதுவரை வலம் வந்தது அலையோசை. ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ்

0: பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
3: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
8: தட்ஸ் ரைட்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
2: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இனி எம் அசோக், எஸ் ஜானகி பாடியது

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன் கோ
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விளக்கேற்ற வேலை நிகழ்ச்சியில்

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விளக்கேற்ற வேளை நிகழ்ச்சியில் இனி கயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பன்னிசை நிகழ்ச்சியில் அசோக் நகர் சகோதரிகள் பாடியது.

பண்ணிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: People have been advised to avoid unnecessary travel during adverse weather conditions and to stay in safe locations. The Department of Consumer Affairs has amended the Legal Metrology General Rules 2011 to substantially reduce the requirement of standard weights for the verification of high-capacity weighing instruments by introducing scientific, reputability-based verification approach. Under the revised provisions, the mandatory quantity of standard weights required before substitution with constant loads has been reduced to 50% of the maximum capacity to 20% while maintaining the prescribed standards of verification accuracy and reliability. Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari today chaired a review meeting of the National Highways Logistics Management Limited and assessed the project-level progress of multimodal logistics parks, ropeways, intermodal stations and wayside amenities being developed across the country. During the meeting, Mr. Gadkari also evaluated the key challenges affecting project implementation and directed all concerned stakeholders to resolve bottlenecks on priority and expedite project execution. The appeal by the people of Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, to the Indian government for assistance underscores the depth of the crisis unfolding in the region. Protests have continued across POJK for more than a month. An official said that the nature of the appeal is particularly worrying as people in POJK are seeking medicines and essential food supplies from India. This reflects the gravity of the humanitarian situation in the region. On the instructions of Field Marshal Asim Munir, the Pakistani establishment has blocked the supply of ration and medicines to the region for the past 20 days. Mourners dressed in black flooded Iran's capital Tehran for a funeral processions today honoring the late Supreme Leader Ayatollah Ali Khamenei. Khamenei's flag-draped coffin, along with those of several family members, was carried on a truck decorated to resemble the ornate lattice work surrounding the shrine of an imam. They were killed in an airstrike on the 28th of February at the outset of the war launched by Israel and the United States. The massive turnout was encouraged by Iran's theocratic leadership to as a show of national unity and strength. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். பிரதமரின் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
2: இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ கபியாண்டோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தின் போது அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும், அந்நாட்டு அதிபருடன் யோக்கிய கார்த்தாவில் உள்ள பிரம்மணன் கோவில் வளாகத்தை பார்வையிட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலாகும். இக்கோவிலின் கல் சிற்பங்கள் ராமாயண காட்சிகளை சித்தரிப்பதாகவும், இந்திய இதிகாசங்கள் கடல்களை கடந்து ஜாவானிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதாகவும் கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் காலநிலை மாற்றங்களால் பல கோவில்கள் சேதமடைந்த போதிலும் இந்த கோவில் வளாகத்தின் பெரும்பகுதி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்று யுனெஸ்கோ இந்த கோவிலை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மணன் வளாகத்தில் உள்ள பல சிறிய கோவில்களை சீரமைக்கவும் பாதுகாக்கவும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. எனவே பிரதமரின் பிரம்மணன் பயணம் என்பது ஒரு தூதரக நிகழ்வு என்பதை காட்டிலும் புவியியல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் வரலாறு ஆகியவற்றாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு உறவின் கொண்டாட்டமாக அமைந்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா செல்கிறார்.

0: ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸின் அழைப்பை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்பர்ன் சென்று அங்கு வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, போக்குவரத்து, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்த பயணம் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்க உள்ளார். மாநிலங்கள் ஏற்றும் மாதிரி துணை விதிகள் மூலம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களின் செயல்பாட்டு வரம்பை விரிவுபடுத்தி அவற்றை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைச்சகத்தின் 5வது நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு பிராந்தியத்திலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு சங்கங்களை அங்கீகரிப்பதற்காக ஒரு தரவரிசை கட்டமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டுறவின் மூலம் சேமிப்பு என்பதை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்ததற்காக அமைச்சகத்தை திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 850,000 மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்று கூறிய அவர், கூட்டுறவு அமைப்பு நவீனமயமாகவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் பாராட்டத்தக்க பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் முதல் 5 கூட்டுறவு சங்கங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தரவரிசை வழங்கப்பட்டு அவற்றின் சிறப்பான பணிகள் முன்னிலைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விதை உற்பத்தி துறையில் நிறுவப்பட்ட தேசிய கூட்டுறவு குழு வரும் 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசு சாரா விதை உற்பத்தி அமைப்பாக உருவெடுக்கும் என்று திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ஜெகநாத் ரத யாத்திரைக்காக இந்த ஆண்டு 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக இயக்கப்படும் 800 ரயில்களுடன் இந்த கூடுதல் ரயில்கள் இயங்கும் என்றும், வரவிருக்கும் ரத யாத்திரையின் செயல்பாடுகள் சீராகவும் பக்தர்களின் பயணம் தடையின்றி இருப்பதை உறுதி செய்வதற்காக ரயில்வே துறை இந்த ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறினார். மேலும் பூரி ரயில் நிலையத்தில் 30,000 பணியன்களுக்கு இடமளிக்கும் வகையில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆன்மீக தலைவரான புனித தலாய் லாமாவின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவரது செய்தி ஒரு வழிகாட்டும் சக்தியாக திகழ்வதாக பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தலாய் லாமாவின் அறம் சார்ந்த மற்றும் ஆன்மீக வலிமையும் உலக நலனுக்காக அவரது அர்ப்பணிப்பையும் பாராட்டுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ தாம் இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
2: நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகா சபையின் தலைவராகவும் சிறந்த பணியாற்றியவர் அவர் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கியவர் என்றும், பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அரும்பாடுபட்டவர் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும், அவர் காட்டிய வழியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் முகர்ஜி என்றும், உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக திகழ்ந்தவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியை நினைவு கூர்ந்த திரு அமித்ஷா, இந்திய கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்று கூறினார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திரு அமித்ஷா பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்திற்கு இசையஞ்சலி மற்றும் அவரது 125 உயர சிலையை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அவரது வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி ஆகியோரும் பங்கேற்றனர்.
0: பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் முன்னாள்

0: மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பிராந்தியத்தின் ஏனாம் பகுதியில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கல்லூரியில் இன்று கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் பாஸ்கர் ரெட்டி, NSS மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஷியாமா முகர்ஜியின் சித்தாந்தம் குறித்து எடுத்துரைத்தனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான 17வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டி 2024-25 பரிசளிப்பு விழா நாளை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் காஷ்மீர் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர். இப்போட்டியில் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் பரிசுகளை வழங்கவுள்ளார். மாணவர்களிடையே நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அமைச்சகம் கடந்த 29 ஆண்டுகளாக இப்போட்டிகளை நடத்தி வருகிறது. இளைஞர் நாடாளுமன்ற திட்டமானது இளம் தலைமுறையினர் இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை பொறுத்துக்கொள்ளும் மனப்பான்மை, கருத்து வெளிப்பாடு மற்றும் ஜனநாயக முறையின் நற்பண்புகளை வளர்ப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் நடைமுறைகள், விவாதத்தின் நுட்பங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களிடையே தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, பேச்சு ஆகியவை மேம்படுத்துகிறது. நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபா என்பது ஆதார் போன்ற 14 இலக்க தனித்துவ அடையாள கணக்கு ஆகும். இந்த வலை அமைப்பின் மூலம் நோயாளிகளின் முழு மருத்துவ வரலாற்றையும் காப்பீட்டு நிறுவனங்கள், சுகாதார வசதிகள், மருத்துவர்கள் மற்றும் பிற சேவைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இது ஒருங்கிணைக்கப்பட்ட டிஜிட்டல் பொது சுகாதார சூழல் அமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பரவும் நோய்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் உலக விலங்கு வழி நோய்கள் தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் பொது சுகாதாரம், விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒரே சுகாதாரம் அணுகுமுறை இந்தியாவின் பொது சுகாதார உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்கள் இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா, ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். ஓரறிவு உயிர் தொடங்கி ஆறறிவு உயிர்களான

0: மனிதன் வரை எல்லா உயிர்களும் அறிவுடனே படைக்கப்பட்டிருக்கிறோம். எனில் விலங்குகளிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டும் அறிவு எது? அதுவே கல்வியறிவு. மனிதனாய் பிறத்தல் அரிதினும் அரிதான ஒரு வாய்ப்பு. இப்பிறவியிலேயே அறியாமையை அகற்றி ஞானம் பெறுதல் வேண்டும். புற இருளை சிற்றொளி அகற்றுவது போல அக இருளை கல்வியே போக்குகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். ஒருவரிடம் செல்வம் சேரும் போது கூடவே சில இடர்பாடுகளும் வந்து சேரும். ஆனால் ஒருவருக்கு எந்த தீங்கும் தராத மிக உயர்ந்த செல்வம் கல்வி மட்டுமே. கற்றறிந்த கல்வி வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படாது, நெருப்பில் வேகாது, பகைவர்களால் அபகரிக்க முடியாது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்வி மட்டுமே மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும், என்றுமே குறையாது. கல்வியில் என்றும் இன்பம் மட்டுமே துன்பமே இல்லை என்ற பொருள்பட விளக்குகிறது நாளடியார். நாம் பெற்றிருக்கக்கூடிய கண்களின் நோக்கம் கல்வி அறிவை பெறுவதே என்கிறார் வள்ளுவர். மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோர் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உலகியல் உணர்ந்தவன். கல்வி அறிவுடையவர்கள் பெறும் சிறப்பை மிக எளிதாக சொல்லிச் செல்கிறான். உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது, அவருள் அறிவுடையனாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எந்த சொல்லையும் எந்த பொருளையும் எக்காலத்திலும் நீக்க முடியாத முக்காலத்திற்கும் பொருத்தி பார்க்கும் அதி அற்புதமான இந்த புறப்பாடல் கல்வி கற்க வேண்டிய முறை, அவசியம், பொறுமை இவற்றை சொல்லத் தொடங்கி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இருவரில் கல்வி அறிவில்லாதவனை விட கல்வி கற்ற அறிவுடையவனையே தாயும் விரும்புவாள் என்னும் போது கல்வி கற்றலின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. கல்வி அறிவு கேள்விகளின் பிறப்பிடம். உலகின் முதல் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் சூரியனையும் நிலவையும் பூமியையும் பற்றி அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளே உலகின் முதல் அறிவார்ந்த தத்துவ புரட்சி. கேள்விகளால் துளைக்கப்படாத செவிகளும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சிந்திக்காத மூளையும் பயனற்றவை. கற்றால் மட்டும் போதுமா? எப்படி கற்க வேண்டும்? பிழையின்றி கற்க வேண்டும். அதன்பின் கற்றபடி வாழ்வில் நடக்க வேண்டும். கற்போம், கரை காண்போம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 6:25 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைட் ஹவுஸ் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவர் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்கமாடி

0: மாளிகை வழங்கும் இசை தூரிகை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் இயற்கை முறையில் எலுமிச்சை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்து ஜி பழனி அவர்களுடன் நீர்முகம் 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சவரியின் காற்றில் வரும் கானம் 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் 9:15 பொன்னியின் செல்வங்கள் 9:30 இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள் 10:00 இரவு மலரும் 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10 துயிலும் முன் இனிய நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சிமாட்டிக் சில்க்ஸ் திருச்சி மற்றும் சில மங்களர்மங்கள் தங்க மாளிகை நாளை காலை 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள் 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி 7:25 சைபாலின் தகவல் நேரம் 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும் 8:00 துள்ளுவரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கோளம் விரதாரர் நிகழ்ச்சி 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு 8:30 திருவாரூர் சீமாட்டிக் சில்ஸ் பைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு 9:00 பாயிண்ட் பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ திருவாரூர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிச்சம்மாள் அவர்கள் தரும் தகவல்கள் 9:05 பாயிண்ட் பாயிண்ட் 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் 9:35 வன மகோத்சவ வாரம் சித்திரம் உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்குத்துறை துணை வன பாதுகாவலர் ஏ நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள் நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல்
1: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா தலைப்புச் செய்திகள் கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர்

0: திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.

0: கந்தகாமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
6: பல் அப்படின்னாலே அதில் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வர்றது பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த சொத்தை பற்கள் தான், பூச்சி பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறந்து குழந்தை பால் பல் வளரும் போதே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது. அப்புறம் பற்கள் விழுந்து முளைச்சு அதுக்கப்புறமும் கூட எல்லா வயசுலேயுமே வந்து சொத்தை பற்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்.

0: ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு பல்லாவது கண்டிப்பாக சொத்த பல்
1: நிச்சயமா
0: அப்படின்றது
1: நிச்சயமா.
0: இருக்கும். அது ஏன் வருது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: இது சொத்தை பல்லுங்கிறது ஒரு யூனிவர்சல், எல்லாருக்குமே இது காமனான ஒரு விஷயம். இது வந்து சொத்தை பல் மெயினாக வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது அதிக ஒட்டும் தன்மை உள்ள மாவு சத்து எடுக்கிறப்ப, கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்ப இந்த சொத்தைகள் வரலாம். சாக்லேட்ஸ் இல்லை பிரெட் ஐட்டம்ஸ், இன்னும் சுகரியான ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பல்லுக்கு நடுவில் மாட்டுதுன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணால் அதில் பாக்டீரியாஸ் போய் ஆக்ட் ஆகும். பாக்டீரியாஸ் ஆக்ட் ஆகிறப்ப ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனிச்சுனாலே பல்ல உள்ள இனமெல்ல ஹையஸ்ட் கால்சியம் கண்டென்ட் இருக்கு, அந்த கால்சியம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டையாகும், அதில் திரும்பி திரும்பி ஃபுட்டு போய் மாட்டும், திரும்பி அகெயின் அது ப்ராசஸ் அப்படியே சுற்றி சுற்றி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும், சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும், வரப்போ சொத்தைகள் அதிகமாகும். இது எல்லாருக்கும் யூனிவர்சல், ஆல்மோஸ்ட் 99% பேருக்கு இந்த சொத்தைனுங்கிறது இருக்கும். இதை தடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் ஆக்சுவலாக வந்து இந்த சொத்தைகள் கிடையாது. பழைய மனிதனோட பல்லை படித்து பார்க்குறப்ப அதில் பெரிய சொத்தைகள் இல்லைன்னுங்கிறது தெரிய வந்துச்சு.
0: நம்ம சின்ன பிள்ளையில் வளரும் போதுனா கூட ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணாமா அப்படின்னு தெரியல. இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தான் நிறைய பூச்சிப்பல்ல பார்க்க முடியுது நம்மளால.
1: ஏன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிரெட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும், கார்போஹைட்ரேட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் தங்குறப்ப சொத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குழந்தை பல்லில் இருக்குது. அதுக்கு பேர் ரேம்பன்ட் கெரீஸ்னு சொல்லுவோம், இல்லை ஆக்டிவ் கெரீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வளர்கிற சொத்தைகள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வலி தந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்லன்னா வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அந்த மிக்சட் டென்டிஷன் பீரியடில் அகெயின் சொத்தைகள் அதிகமாக வரலாம், பெர்மனன்ட் பல்லையும் அந்த சொத்தை பரவலாம். பழைய டைமில் இந்த கார்போஹைட்ரேட் இல்லாதது ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று, ஃபுட்டு வந்து இவ்வளோ அபண்டன்ஸாக கிடச்சிதானுங்கிறது சொல்ல முடியாது. இப்போ உள்ளதில் வந்து 2 times ப்ரஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, பட் எந்த அளவு ப்ரஷ் பண்ணுறாங்கன்னுங்கிறது இருக்குது. அதை விட என்னென்னா ஸ்டிக்கி ஃபுட் மெயினாக. அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க், நல்லா ஸ்வீட் போட்ட ஒரு பாலை குடிச்சிட்டு படுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த சுகர் வந்து அப்படியே வாயில் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. நான் சொல்கிறேன், அது வந்து மல்டிபிள் கேரிஸ் காஸ் பண்ணலாம், பேபி பாட்டில் சின்ரோம்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடையில் உள்ள முன்பல்ல தவிர்த்துட்டு பாக்கி எல்லா பல்லுமே சொத்தையாக இருக்கும், பெரிய சொத்தையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏன் சொத்தை வருதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது வந்து இன்பிட்வீன் டூத்து, அதாவது பல்லுக்கு நடுவில் போகிற ஃபுட்டை ஃபுல்லாக ப்ரஷ் க்ளீன் பண்ணுமா சொல்ல முடியாது. சில லொகேஷன்ஸை போய் கிளீன் பண்ண முடியாது. பல்லுக்கு நடுவில் ஒரு இடத்துல போய் மாட்டிகிட்டு இருக்க சாப்பாடுனா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ண முடியாது. அது மல்டிபிள் டேஸ் அதே இடத்துல மாட்டிகிட்டு இருக்குன்னா அந்த இடம் கிளீனாகவே இருக்காது. அங்கே வந்து இன்பிட்வீன் டூத்தில் உங்களுக்கு சொத்தைகள் வரதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் காட்டி தான் அதை பார்க்க முடியும். அதனால தான் வந்து 6 months ஒன்ஸ் ஒரு பல் மருத்துவரை அணுகி செக்கப் ஒன்றையும் பண்ணிக்கணும். வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரஷிங் 2 times மஸ்ட்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: திசையங்கம் மூலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை தூரிகை நிகழ்ச்சிகள் தொடக்கமாக அனிருத் ரவிச்சந்திர இசையில் மாறி

0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன்.

0: சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் இனி தாமன் இசையில் ஈரம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரிகை.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியின்

0: வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டீலர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டீலர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் பையா.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இசைத்தூரிகை நிகழ்ச்சியின் நிறைவாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மாற்றான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை எஞ்சன்
3: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேவ

தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல். முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000-க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி

0: ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா, சுபாக்கா, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன்.
9: என்ன பொங்கடி, வந்தது வராதுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த மாதிரி சொல்ற?
8: ஆமாக்கா, 2 கோழி வாங்கி வளர்த்தா ஏதோ காசு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த கோழி என்னன்னா என்ன மாதிரி நோஞ்சா மாதிரியே இருக்கு.
9: ஆமா பொங்கடி, நான் கூட கேக்கணும்னு நினைச்சேன். எங்க வாங்கின இந்த கோழிங்களை?
8: எல்லாம் நம்ம ராமு அண்ணன் கிட்டதாங்க வாங்கின.
9: ஆனா ராமு அண்ணன் வீட்டு கோழி எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்ப நீ அதை சரியா கவனிக்கிறது இல்ல.
8: அப்படியும் சொல்லலாம்.
9: ஓஹோ, ஒழுங்கா கவனிக்கிறது இல்லன்னு நீயே சொல்லுவ, அப்புறம் கோழி நல்லாவும் இல்லன்னு வருத்தப்படுவ.
8: சரி சரி, ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க.
9: சொல்லிடுவோம் பூங்கொடி. கோழிங்க நல்லா வளரணும்னா புரதம் நிறைஞ்ச தீவனத்தை குடுக்கணும்.
8: நான் எங்கக்கா போறது புரதம் நிறைஞ்ச தீவனத்துக்கு?
9: அப்படி கேளு, கரையான் வளர்த்து போடலாம் பூங்கொடி.

0: ஏன்னா கரையான்ல உலர்ந்த நிறையில 50% புரதமும் 5% கொழுப்பும் உடல் வளர்ச்சி பொருள்களும் இருக்கான்.
1: ஓ அப்படியா, கரையான நம்ம வீட்லயே வளர்க்கலாமா?
0: அட ஆமாங்கிற,
1: அப்ப அத பத்தி சொல்லுங்களேன்.
0: சொல்றேன் பொங்கடி, கரையான்கள் கோழி குஞ்சுக்கு சிறந்த ஒரு புரத தீவனம். ஒரு கரையான் புற்றுல ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 70-80,000 முட்டைகளை அது இடும். இந்த கரையானை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கரையானை பத்தி கொஞ்சம் சொல்றேன் பொங்கடி.
1: சொல்லுங்க சொல்லுங்கக்கா.
0: கரையான் அப்படிங்கிறது கூட்டு வாழ்க்கை வாழுற ஒரு உயிரி. அதோட உமிழ்நீர் மூலமா தான் பெரிய புற்றுகளையே இது கட்டுது. கரையான்கள்ல ராணி, அரசன், வேலையாட்கள், காவலாளி இப்படி நிறைய பிரிவு இருக்கான்.
1: அப்ப தேனி பூச்சி மாதிரி தானக்கா அதுவும்?
0: ஆமா பொங்கடி, ஒரு புற்றுல ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்குமா. அது அதிகபட்சமா 10 ஆண்டுகள் வரை வாழ்றதா சொல்றாங்க. கரையானோட வாழ்க்கை நிலையில முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலாம். பொதுவா கரையான்கள் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். என்ன பொங்கடி ஒரு மாதிரியா மூஞ்சே பாத்துட்டு இருக்க? இதை எப்படி உற்பத்தி செய்யணும்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது.
1: அதேதான்க்கா,
0: இந்த கரையான்களை உற்பத்தி பண்ண ஒரு பழைய பானை தேவை. கிழிஞ்ச கோணி சாக்கு, காஞ்ச சாணம், கந்தல் துணி, இத்து போன மட்டை, காஞ்ச இலை ஓலை, இந்த மாதிரி பொருள்கள்லாம் தேவை. ஒரு வாய் அகன்ற பானையில பழைய துணி, கோணி பை, மரத்தோட குச்சி, காகிதம், காஞ்ச தென்னை ஓலை, இந்த மாதிரி செல்லுலோஸ் நிறைஞ்ச பொருள்களை அதுல நிரப்பணும். நல்ல வாசனை வர வரைக்கும் அந்த பொருள் நினைற மாதிரி 2 குவளை தண்ணி அதுல தெளிக்கணும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியில தரையில அத கவிழ்த்து வைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் பொங்கடி.
1: என்னக்கா?
0: இந்த பானைய கவிழ்த்து வைக்கும் போது எறும்புகள் நடமாட்டம் இல்லாத பகுதியான்னு பார்த்து கவிழ்த்து வைக்கணும்.
1: ஓ, இல்லனா கரையான எறும்பு தின்னுட்டு போயிடும். அதானே?
0: அதேதான். முதல் நாள் காலையில கவிழ்த்து வச்சா மறுநாள் காலை திறந்து பார்த்தாலே கரையான் சேர்ந்துருக்குமா? கால நேரத்துல கோழிங்களை மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பானையில சேகரிக்கப்பட்டிருக்கிற கரையான உணவா கொடுக்கலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்கடி, கோழிங்களுக்கு கரையான தின்ன கொடுத்த பிறகு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது. நம்மளே தயாரிக்கிற இந்த கரையான உற்பத்தி இடத்துக்கு இடம் மாறுபடும். செம்மண் பகுதியில அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 5-10 நாள் வர அருக அருக இந்த பானையில உள்ள பொருள் கரையான் தின்ன பிறகு மீண்டும் பொருள்களை நம்ம நிரப்பி இடத்த மாத்தி மாத்தி கவிழ்த்து வைக்கணும்.
1: சுபாக்கா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமாக்கா?
0: என்ன பொங்கடி இப்படி கேக்குற? கோழி வளர்க்கறவங்க எல்லாம் கண்டிப்பா இத பண்ணிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் கோழி குஞ்சுகளுக்கு இது புரதம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான தீவனம்.
1: நல்ல ஐடியா சொல்லிருக்கீங்கக்கா. எங்க வீட்டு கோழிங்களுக்கு
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க.

0: நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: பூங்குடி கொஞ்சம் நில்ல.
5: என்ன, நம்ம சுபாக்கா குரல் மாதிரி கேக்குது. அட சுபாக்கா.
4: நில்லு பூங்குடி.
5: நின்னுட்டேன், என்ன விஷயம்?
4: சரி, உங்க வீட்டுல எலுமிச்ச மரம் இருக்குல்ல?
5: இருக்குக்கா, ரொம்ப வருஷமா இருக்கு.
4: எலுமிச்ச மரம் இருந்தா ரெண்டு கூட.
5: சரி, பின்னடியே வாங்க, வீட்டுக்கு போயிட்டு தரேன். இந்தாங்க ரெண்டு எலுமிச்ச பழம்.
4: ஏன் பூங்குடி, பேச்சுக்காக ரெண்டு குடுன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு தான் குடுப்பியா? கொஞ்சம் அள்ளிதான் குடுத்தா என்ன?
5: சுபாக்கா, நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க?
4: எலுமிச்ச மழை கேட்டேன்.
5: எத்தனை கேட்டீங்க?
4: ரெண்டு கேட்டேன்.
5: ரெண்டு கேட்டீங்கல்ல, அந்த ரெண்டு தான் இது.
4: சரி குடு, வந்த வரைக்கும் லாபம்.
5: சுபாக்கா ரொம்ப சகிச்சுக்காதீங்க, எங்க வீட்டு மரம் சரியா காய்க்கிறதே இல்ல வர வர.
4: அதனாலதான் ரெண்டா? பூங்குடி, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட இயற்கை முறையில எலுமிச்சை சாகுபடி செய்யறாங்களாம்.
5: யாருக்கா?
4: திருவாரூர் மாவட்டம் ஆண்டார் பந்தியிலிருந்து ஜி பழனி அப்படிங்கிறவங்க. நிகழ்ச்சியை கேட்டா உங்க வீட்டு மரத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் பலன் கிடைக்கும்.
5: உங்களுக்கு உங்க பிரச்சனை.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில எலுமிச்சை சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இயற்கை முறையிலேயே செஞ்சிட்டு இருக்க ஒரு விவசாயி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாய முறைகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
6: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க, எங்க இருந்து நீங்க வரீங்க?
6: நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா சரபோஜிராஜபுரம் ஊராட்சி ஆண்டார் பந்திங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க.
4: சரிங்க, எப்பையில இருந்து நீங்க எலுமிச்சை சாகுபடி செய்யறீங்க?
6: எனக்கு ஒரு 14 வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப 71 வயசு ஆகுது.
4: உங்க அப்பா எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தாங்க,
6: இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
4: எலுமிச்சை சாகுபடி மட்டும்தான் செய்வீங்களா, எல்லா விவசாயமும்?
6: என்ன, எல்லாமே உண்டுங்க. விவசாயம், நெல் விவசாயம் பண்றோம், பாக்கு, தென்னை, என்ன கலந்து எல்லா தோட்ட பயிர்கள் எல்லாமே செய்யறோம்.
4: சரிங்க, அதுவும் நீங்க இயற்கை முறையில பண்றதா கேள்விப்பட்டமே.
6: ஆமாங்க, இயற்கை முறையில தாங்க செய்யறோம். இது வரைக்கும் நாங்க வந்து எங்க கிராமத்திலேயே யாருமே செயற்கை உரம் பயன்படுத்தல. ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இதை பயன்படுத்தி மட்டும்தான் எலுமிச்சை சாகுபடி செய்யறோம்.
4: சரிங்க, நீங்க அப்பா காலத்துல இருந்து எலுமிச்சை சாகுபடி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கீங்கன்னு. அந்த மரம் தான் வந்து இப்பவும் இருக்கா, புதுசா நீங்க வச்சீங்களா?
6: மரம் வந்து ஒரு சில மரம் 60-70 வருஷம் இருக்கும், சில மரம் 30 வருஷம், 35 வருஷம், சில மரம் 10 வருஷத்துலயே செத்து போவோம். அதுல நம்ம பக்கத்துல செடியை போட்டு நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்.
4: இப்ப சொன்னீங்க இல்லையா, சில மரம் வந்து 60-70 வருஷம் கூட இருக்கும்.
6: அப்பா வச்ச மரம் எல்லாம் இருக்கு.
4: சில மரம் வந்து 10 வருஷத்துலயே செத்து போகும். எதனால நினைக்கிறீங்க?
6: அது வந்து கீழே வேர்புழு, இலை வழியா வந்து ஒரு பட்டை பூச்சி ஒண்ணு இருக்கும், புழு மாரி ஒண்ணு, அது கிளையில ஓட்ட போட்டு மரத்து கிளையெல்லாம் பட்டு போய் சாவறதுக்கு வழி உண்டு.
4: அப்படி எப்படி இயற்கை முறையிலேயே அந்த மரங்களை பராமரிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றீங்களா?
6: பராமரிக்க வந்து ரொம்ப ஒண்ணு அதிகமா கஷ்டப்படல. ரொம்ப எலுமிச்சை அப்படிங்கறது 10 நாளைக்கு ஒரு தட்டை தண்ணி கண்டிப்பா தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கணும்.
4: அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும்,
6: எல்லா மரமும் இப்ப என்னட்ட ஒரு 1.5 ஏக்கர் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 650-700 எலுமிச்சை மரம் இருக்குங்க. தொடர்ச்சியா வந்து ஒரு ஆள் கம்ப்ளீட்டா பாத்துட்டே இருக்கணும். அது வந்து தண்ணி எந்த பக்கம் காய்ச்சலா இருக்கோ அந்த பக்கம் தண்ணி உடனே விடணும்.
4: சரிங்க, பாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நீர் பாய்ச்சலுக்கு மட்டும்தானா இல்ல மற்ற விஷயங்கள்?
6: மற்ற விஷயங்கள் பில்லு முளைக்க விட கூடாது, கொத்த கூடாது எலுமிச்சைய. ஏன்னா எலுமிச்சைக்கு வேர் வந்து மே வேர் தான், சல்லி வேர் தான் அதிகமா இருக்கும்.
4: அதாவது வந்து களையை வந்து கொத்த கூடாதுன்னு சொல்றீங்களா?
6: ரொம்ப பில்ல ஆழமா வெட்டினோம்னா சல்லி வேர் எல்லாம் வெட்டுப்படும், அதனால சுரண்டி விட்டா போறோம்.
4: வேற எதுவும் நீங்க ஊடு பயிர் அதுல எது பண்ணி?
6: ஊடு பயிர் வந்து கரணைன்னு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம்ல, அந்த காரா கரணைன்னு ஒண்ணு அது போடுறோம். மஞ்சள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இஞ்சி கொஞ்சம் வரப்பு இஞ்சி போடுறோம், அதுவும் ஊடு பயிரா. ஏன்னா ஒரே பலனை எதிர்பார்க்காம இடையில பொங்கல் நேரத்துல மஞ்சள் கொத்து கொடுக்கலாம், இஞ்சி கொத்து கொடுக்கலாம், அந்த மாதிரியும் பண்றோம்.
4: அது வந்து குறுகிய காலத்துல உடனே எடுத்துருவோம்,
6: உடனே எடுத்துருவோம், 2-3 மாசத்துக்குள்ளேயே வந்துடும்.
4: கரணைக்கிழங்கு எத்தனை மாசம்?
6: கரணக்கிழங்கு ஒரு 6 மாசம் தான். அது நல்லா சாகுபடி இருக்கு, விலை தான் இல்லையா ஒழிய. அது வந்து கிலோ வந்து 35-40 ரூபா, அதுக்கு மேல போகல. இப்ப எலுமிச்சையே கூட விலையெல்லாம் ரொம்ப கம்மிங்க. இப்போ
4: சில நேரத்துல ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
6: போன மாசம் வந்து ஒரு பழம் வந்து 5 ரூபா, 5.5 ரூபா, 6 ரூபா வரையும் கூட வித்துது. ஆனா இப்போ வந்து 3 ரூபா, 2 ரூபா தான்.
4: அது எதனால இப்ப வந்து அதிகமா
6: காய்ச்சல்? அதிக விளைச்சல்,
4: எலுமிச்சை காய்க்கிற அந்த சமயத்துல ஆரம்பிக்கும் போது விலை அதிகமா இருக்குமோ?
6: இல்ல, நமக்கு எப்பவுமே வந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரையில நல்ல வெயில் அதிகமா இருக்கும்பொழுது நல்லா

0: காற்றோட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காற்று கிளம்பிட்டது, அதனால் வந்து கொஞ்சம் விலை கம்மியாயிட்டு. திருச்சியிலேருந்து தேனி பக்கத்துலேருந்து எலுமிச்சை அதிகமாக வருது. அந்த காயும் ஆந்திராவிலேருந்து வர்ற காயும் வந்து உள்ளே நுழையிறதுனால நம்ம எலுமிச்சை வந்து நம்ம நாட்டுப்பழம், அதனால் இது வந்து மக்களுக்கு அது தெரியாது, எது விலை குறைச்சாலும் அதுதான் வாங்குவாங்க.
1: சரிங்க, அப்ப நீங்க நாட்டு பழம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை பார்த்தாலே தெரியுமா? இல்ல
0: தெரியும். திருச்சி ஆந்திரா காய்க்கும் திருச்சியில இருந்து வர்ற காயும் பார்த்து எடுத்து பாத்தீங்கன்னா அது தோல் அழுத்தமா இருக்கும். இப்ப நாட்டு பழம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் ரெண்டு மரம் கூட சில பேர் வீட்டுல கண்ணு வாங்கி வச்சு வளர்த்து பறிக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா தோல் அழுத்தினா அழுந்து அப்படியே லேசா அழுத்தினா போறோம், தண்ணியா வர ஆரம்பிச்சிடும்.
1: இந்த சாறு புழியும் போது கூட
0: தெரியும்
1: நல்லா ஈஸியா வர மாதிரி. நாட்டு பழம்
0: கொஞ்சம்
1: கடினமா இருக்கிறது,
0: அழுத்தமா தோல் இருந்ததுன்னா அது தானாவே தெரிஞ்சிடலாம் ஆந்திரா காயா இருக்கு இல்லன்னா திருச்சி பக்கத்துல இருந்து வர்ற காய். அது வந்து செருமலைங்கிற ஒரு இடத்துல தேனிங்கிற ஒரு இடத்துல இதெல்லாம் வருது. விலையை வந்து ரொம்ப குறைக்கிறாங்க. இப்ப வந்து மார்க்கெட் ரொம்ப டவுன். ஒரு ஆளு விட்டு காய் பறிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 2000 காய் பறிப்பான் ஒரு ஆளு, பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு 700 ரூபா, இவனுக்கு ஒரு 300 ரூபா, 1000 ரூபா சம்பளம். ஆனா 1000 காய் பறிக்கிறான்னா சம்பளமே 1000 ரூபா, அது விக்கிறதே 2000 ரூபா தான். 1000 ரூபா சம்பளம் போயிடும், 1000 ரூபா தான் நமக்கு நிற்கும். இதுல கண்ணல் போக்குவரத்து இதெல்லாம் கழிச்சோம்னாக்க நமக்கு கை நஷ்டமே வரும். இப்போ 15 நாளா விலை கம்மி ஆயிட்டு.
1: பறிச்சு விக்கிறதுனால நஷ்டம் வரும்,
0: நஷ்டம்.
1: நீங்க பறிக்காம விட்டுருந்தா கூட அது ஒன்னும் வாய்ப்பு இல்ல இல்லையா?
0: இல்ல, அதுலயும் ஒரு தப்பு. நம்ம பாட்டுக்கு பறிக்காமலே என்னத்தடா போய் பறிச்சுக்கிட்டு ஏன் ஆளை விட்டுக்கிட்டு அது பறிக்க வேணாம் அப்படின்னு விட்டோம்னா கிளையில ரொம்ப நாள் தங்கிச்சதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த எந்த கிளையில அதிகமாக எலுமிச்சங்காய் இருக்கோ அந்த கிளை பட்டு போகும். அதனால அதை நம்ம பறிக்கிறது தான் நல்லது. தேங்காயே கரெக்டா 40 நாளைக்கு ஒரு நடை வெட்டி பண்ணும். அப்படி நம்ம விட்டாம நெத்தா போய் கீழே விட்டோம், பறிக்கிற ஆள் சம்பளம் கூட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டோம்னா அந்த மரம் காய்ப்பு திறன் குறையும்.
1: நீங்க சொல்றது சரியான ஒரு விஷயம். இது வந்து ஒரு பொதுவான தாவரங்களோட உளவியல் நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு செடியில ஒரு பூவோ ஒரு காயோ அதை நம்ம பறிக்காம விட்டுட்டா நம்மளோட வாழ்நாள் அதுதான் போல, நம்மளோட காய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதோட வெளிப்பாடுகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க. தேங்காவும் வந்து தேங்காய் காய் பக்குவத்துல வந்தோம்னா
0: 40 நாளைக்கு ஒரு நட தேங்காய் வெட்டுறது நல்லது, அந்த மரம் ஒழுங்கா காய்க்கும். நம்ம அதை வந்து பறிக்கிற ஆளுக்கு ஒரு மரத்துக்கு 100 ரூபா கேக்குறானே, தேங்காய் வந்து இப்போ இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டு 8 ரூபா 10 ரூபா தான் போகுது. அது மரத்துல 5 தேங்காய் விழுதுன்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா தான் தேங்காய் விற்கும், அவன் ஏறத்துக்கே 100 ரூபா கேக்குறான். அதனால அது நஷ்ட கணக்கு தானே, அது தானா விட்டோன்னு விட்டோம்னா அந்த மரம் காய்ப்பு திறன் குறையும்.
1: சரிங்க, எவ்வளவு காய்க்கும்?
0: ஒரு மரம் 2000-3000 காய் வரையும் காய்க்கும்
1: வருஷத்துக்கு.
0: வருஷத்துக்கு இப்போ அதுவும் இந்த சீசன்ல ஒரு ஒவ்வொரு மரமுமே 1000-1500 ரூபா இருக்கு.
1: சரி, சீசன்ல அதிகமா காய்க்குது.
0: ஆமா,
1: சீசன் இல்லாத நேரத்திலயும் காய்ச்சிட்டு
0: காய்ச்சிட்டு தான் இருக்கும். நாட்டு பழத்தினுடைய குணம் அதுதான், எப்பயுமே காய்க்கும்.
1: ஏன்னா எல்லா நேரங்களிலும் நம்ம பாக்குறோம், பயன்படுத்துறோம் இல்லையா எலுமிச்சை பழம்,
0: அது வந்துகிட்டே இருக்கும், ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும்.
1: அப்ப வந்து சீசன் இல்லாத நேரத்துல உங்களுக்கு விலை அதிகமா கிடைக்குமா?
0: ஆமா, இப்ப இந்த சீசன் போயிட்டுதுன்னு வச்சுங்க, போன மாசம் அதுக்கு மொத மாசம் செம விலை வித்தது, எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமா இருந்தது, ஏன் அப்பா 5 ரூபா போது பழம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. அது வரணும். இப்ப வந்து காய்ப்பு அதிகம், விலை குறைச்ச.
1: நீங்க எப்படி வியாபாரம் பண்றீங்க?
0: திருவாரூருக்கு கொண்டு கொடுக்குறோம் மார்க்கெட்டுக்கு, சர்பத்து கடைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. அது இல்லாம எங்க உள்ளூர்ல 2-3 வியாபாரி இருக்காங்க, காரைக்கால் சந்தைக்கு கொண்டு வர்றாங்க, அவங்கள்ட்ட மொத்தமா எண்ணி கொடுத்துருவோம்.
1: 100 இவ்வளோ
0: அப்படின்னா? ஆமா ஆமா, இப்போ ஒரு 100 பழம் 200 ரூபா, இல்லாட்டி 175 ரூபா, 150 ரூபா இப்படிதான் போகுது.
1: நீங்க 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறீங்க ஒரு பழம்?
0: 2 ரூபா விட குறைச்சல் தான் போகுது. வியாபாரி வந்து 2 ரூபாய்க்கு விற்பான், இப்ப எங்கள்ட்ட இருந்து போறது 1.5 ரூபாய்க்கு தான் போகுது.
1: அதான் சீசன்னால
0: சீசன்,
1: மத்த நேரத்துல
0: மத்த நாள் நல்லா கொடுக்கும். நல்ல லாபமான ஒரு தொழில் தான். இருந்தாலும் ராஜகணின்னு பேருங்க, ஒரு முக்கியமானவங்களை ஒருத்தங்களை பார்க்க போறோம்னா வேற பரிசு பொருள்லாம் வாங்கணும்னா ஒரு எலுமிச்சை பழம் நல்ல பழமா வாங்கி கொண்டு கொடுத்தோம்னாலே ஒரு நல்ல மரியாதை கொடுக்கும். அதனால அது ஒரு ராஜகணின்னே பேருங்க. அது வந்து எல்லா நோயுமே தீர்க்கக்கூடிய ஒரு பழம் அது, அதனால அது வந்து ஒரு மரியாதை இருக்கும் அதுக்குன்னு.
1: சரி, பாக்கலா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, எத்தனை மரம் வச்சிருக்கீங்க?
0: என்கிட்ட ஒரு 300 மரம் இருக்கு, பாக்கு மரம் 1.5 ஏக்கர். அந்த 1.5 ஏக்கரையும் சுத்தி ஃபென்சிங் மாதிரி வேலிக்கு பதில் வேலி ஓரத்துல போட்டு விட்டுருக்கேன், நட்டுக்கு நடுவில் எல்லாம் போடாம.
1: ஓ, எலுமிச்சையோட பார்டர்ல நீங்க
0: சுத்தி
1: சுத்தி பாக்கு போட்டுருக்கீங்க?
0: பாக்கு போட்டுருக்கேன். அது ஏன்னா எலுமிச்சைக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதுக்கும் சேர்ந்து பாஞ்சிரும், அது தனியா பராமரிப்பு வேண்டாம், இதுக்கு கொடுக்கறதே அதுக்கும் போதும். அது வந்து பாக்கா உரிச்சும் விற்கிறோங்க, கும்பகோணத்திலிருந்து வந்து எடுக்கிறாங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து சேலம், வாழப்பாடி, காங்கேயம் அந்த இடத்துலேருந்தும் வந்து பாக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வாழப்பாடியிலேருந்து வர்றவங்க பச்சை பாக்காவே வாங்குறாங்க, பீட்டன் பாக்குக்கு வாங்குறாங்க, அப்படி இருக்கும் என்ன சேர்த்துக்கு வாங்குறாங்கன்னு தெரியல, பச்சை பாக்காவே வாங்கிட்டு
1: போயிடுறாங்க,
0: அவங்களே பறிச்சுக்குவாங்க.
1: மஞ்சள் நேரத்தில் கலர் கூட மாறாம
0: பச்சையாகவே இருக்கும், அப்படியே வந்து அறுத்து எடுத்துட்டு போயிடுறாங்க.
1: ஓஹோ, அது எப்படி உங்களுக்கு வியாபாரம்?
0: அது வந்து ஒரு மரம் 500 ரூபான்னு கொடுத்துருவோம்,
1: அதுல எவ்வளவு காய்ச்சாலும் அது அவங்கள சார்ந்தது.
0: அவங்கள சார்ந்தது 2 ட்ரிப் வருவாங்க, இல்லாட்டி 3 ட்ரிப் வந்து சுத்தமா அறுத்துருவாங்க. நமக்கு 300 ரூபானா நம்மகிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருவாங்க. அது ஒரு மாதிரியான கெயின் அது.
1: ஓ சரி, இது வந்து வருஷத்துக்கு தானே உங்களுக்கு கிடைக்கும்?
0: ஆமா.

0: ஒரு வருஷத்துக்கு ஒரு சில சமயம் அந்த சைடெல்லாம் சொல்றாங்க ரெண்டு வீடு வருதுங்கிறாங்க. எங்க பக்கத்துல கிராமத்துல ஒரு வீடு தாங்க வருது, ஒரே ஒரு நட தான் வருது.
1: எலுமிச்சை வந்து நாட்டு ரகம்னு சொல்லிட்டீங்க, இதுல ஏதோ ரகம் இருக்கா?
0: பாக்குல ரெண்டு மூணு ரகம் சொல்றாங்க, ஆனா நாங்க போட்டிருக்கிறது நாட்டு ரகம் தான்.
1: ஒரு மர
0: நாட்டு ரகம் தான், ஒரு மரத்துக்கு மூணு கொலை நாலு கொலை, ஆயிரம் பாக்கு, 1500 பாக்கு. சில மரம் நல்லாவே கத்துமுறா இருந்து காய்ச்சதுன்னா 2000 பாக்கு கூட வரும்.
1: ஆனா நீங்க வந்து மரம் 500 ரூபான் தான்
0: விட்டுருவீங்க, அதுதான் நமக்கு லாபம்.
1: பாக்கு மரம் நீங்க வச்சதா அப்பா வச்சதா?
0: அப்பா காலத்துல இருந்தே இருக்கு, அப்பா காலத்துல இருந்தே இருக்கு. நானே இப்ப அந்த யூடியூப்ப பார்த்து எலுமிச்சை நல்ல கிளையெல்லாம் போகுது இல்ல, அந்த கிளையிலேயே வந்து கைவிரல் மொத்தம் இருக்கிற கிளையில சிங்க மாரி வெடிச்சு வெடிச்சு போயிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஒரு அங்குல அகலத்துக்கு அந்த தோலமே தோலை லேசா எடுத்து விட்டு அந்த சோத்துக்க தாழ பிசுன் இருக்குல்ல அதை தடை விட்டு அதுக்கு மேல தேங்காய் நாரு கொஞ்சம் களிம் மண்ணு ரெண்டையும் பிசைஞ்சு வச்சு அதுல வச்சு அப்பி காத்து உள்ள போகாம சவுத்தால வச்சு கட்டிட்டு சிரஞ்சு மூலியமா தண்ணி அடிச்சு விட்டு ஒரு 40 நாள் கழிச்சு பார்த்தோம்னா தேங்காய் நாரு மண்ணு இருக்குல்ல அதுல வந்து வேர் விட்டு விடுது அந்த கிளை.
1: நிறைய
0: பிரச்சனையா இருக்கு, அந்த முளைச்சு வரும்போது வேர்புழு வந்து சாவடிச்சிடுது கண்ணு, நல்ல ஒரு ஒட்ட கண்ணு வரும்பொழுதே உயரம் வரும்பொழுதே செத்து போகுது. தோட்டக்கலை துறையிலேருந்து விவசாய டெப்போலேருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பவுடரை வாங்கிட்டு வந்து கலந்து வைக்கிறோம், அந்த குழுவை கட்டுப்படுத்துகிறோம். இருந்தாலும் அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு அந்த கண்ணு வளர்ந்து அதுக்கப்புறம் அது நாத்தாங்கால்லேருந்து பறித்து அதை கொண்டுட்டு போய் வேற ஒரு இடத்துல நடவு பண்ணி அது ஒரு ஒரு பாத்திக்கு 300 செடி 400 செடி அது ஒரு 2 வருஷம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு போய் எலுமிச்ச கொள்ளை உள்ள கொண்டு வச்சு நம்ம மரமாக்க முடியும்.
1: அந்த மரமா ஆன பிறகும் அது எப்போ காய்க்கும்?
0: அது ஆமாம், ஒரு மொத்தத்தில் ஒரு 4 வருஷம் ஆகும்.
1: 4 வருஷம்.
0: இப்ப
1: நீங்க இந்த ஒட்டு போட்டு நீங்க அந்த
0: அது 2 வருஷத்துல வரும்,
1: நீங்க கொண்டு போய் வச்சது உடனே காய்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி எவ்வளவு நாள்ல நீடிக்கும்
0: அதுதான் தெரியல, அதுதான் சொல்றேன் அது எத்தனை வருஷம் வரும் அப்படின்னு பாக்கணும். அதை நம்ம
1: இப்ப அந்த விதையிலிருந்து வந்து ஒரு
0: விதையிலிருந்து போடுறது 50 வருஷம் கண்டிப்பா இருக்கும், 45 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் கூட இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒட்டு போடுற செடிகள் நீண்ட நாள் வருமா அப்படிங்கறது தெரியலைங்க எனக்கு. இப்ப போட்டிருக்கிறேன் ஒரு 10 கண்ணு போட்டிருக்கிறேன், பதிய போட்டிருக்கேன், நல்லாதான் இருக்கு. ஆனால் இது நல்லா காய்க்குமா?
1: எத்தனை வருஷத்துக்கு வரும்?
0: ஏன்னா நாங்க எடுக்கிறது வந்து நல்ல மரமா பார்த்து பெருங்காயா இருக்கிற மரமா, முதிர்ந்த மரத்திலிருந்து தான் போட்டிருக்கோம்.
1: நீங்க அந்த பூவோடய அந்த கிளை கட் பண்ணா கூட அது காய்க்குதான் இல்லையா?
0: காயோடய வச்சு போடலாம்.
1: காயோடய வச்சுதான்
0: பண்றோம், போடலாம்.
1: இயற்கை உரம் தான் பயன்படுத்துவோன்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன மாதிரியான உரங்கள் எப்ப கொடுப்பீங்க?
0: மெயினா வந்து வருஷத்துக்கு ஆடி மாசம் தை மாசம் இந்த 2 தடையும் ஒவ்வொரு பயிருக்கும் 10-10 கிலோ மாட்டு சாணி இல்லைன்னா ஆட்டு சாணம் இல்லைன்னா ஆட்டாம்புழுக்க குப்பை இந்த மாதிரி மக்கி போனதை 2 சைட்லையும் இப்போ எலுமிச்சைக்கு 2 பக்கமும் போடுறோம். சில மரங்களுக்கெல்லாம் நான் வந்து 3 அண்ணன் கூட 4 அண்ணன் கூட கொட்ட சொல்லுவேன், ஏன்னா அந்த மரம் 4000 காய் 5000 காய்னுட்டு அரச மரம் மாரி அது எங்கே பார்த்தாலும் கிளை பழவே கிடக்கும். மரத்தை பார்த்துட்டே சொல்லிவிடுவோம், இதுக்கு நிறையா போடு எருவை, மரம் வந்து நிறையா காய்க்குது, அதுக்கு பத்தாது கொடுக்குற உணவு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ஏஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, இயற்கை முறையில எலுமிச்சை சாகுபடி பண்ற திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவங்க சொன்னதுல 1.5 ஏக்கர் நிலத்துல எலுமிச்சை பழம் மட்டும்தான் சாகுபடி பண்றாங்கன்னு பார்த்தா, ஊடு பயிரா கர்ணக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள், வேலியில பாக்கு, இப்படி பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு வராங்க இவங்க.
3: ஆமா பொங்கடி, கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. எலுமிச்சை சாகுபடி விற்பனையில உள்ள பிரச்சனைகளை சொன்னாங்க பாத்தியா
2: அக்கா. இந்த எலுமிச்சை பழம் மரம்லாம் இவங்க அப்பா தான் வச்சு பராமரிச்சுட்டு வந்தாங்களாம், அதுக்கப்புறம் தான் இவங்க பாத்துட்டு வராங்களா.
3: பொதுவா வந்து பூ கொட்டுறது அப்படிங்கறது எல்லா மரத்திலயும் ஒண்ணு இருக்கும்
4: இல்லையா? எல்லாத்துலயும் உண்டு.
3: மாங்கால, கொய்யா, சப்போட்டா எல்லாத்துலயுமே இருக்கும். எலுமிச்சையில இருக்கா?
4: கொட்டும். பனி அதிகமா இருந்ததுன்னா பூ கொட்டும். தை மாசம் பூ சீசன் பேருங்க. தை மாசம் பூக்கும் கொள்ள.

0: இல்லை. தேன்பூச்சி அதிகமா இருக்கும். நான் அதனால தேன்பெட்டி எல்லாம் வச்சிருக்கேன் உள்ள. தேன்பூச்சி நிறைய இருக்கும்.
1: எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க தேன்பெட்டி?
0: தேன்பெட்டி ஒரு 4-5 வருஷமா வச்சிருக்கேன். ஒரு 5 பெட்டி இருக்கு என்கிட்ட. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கிட்டக்க போனா அப்படியே வந்து கடிக்குது. நம்ம எட்டி தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்.
1: பழகல உங்ககிட்ட?
0: பழகல. வேற ஆளுன்னா ரொம்ப விரட்டும். இருந்தாலும் நம்ம போறோம் வரோம், இருந்தாலும் அது கடிக்குது.
1: எப்படி எடுப்பீங்க இப்போ?
0: அது அதுக்கு என்ன, தேன் எடுக்கிறவங்க வர்றாங்க, அவங்கள விட்டு தான் எடுக்கிறது.
1: கடிக்குமா? அது
0: கடிக்கல. அவங்க நல்லா போய் இப்ப எடுக்கிறாங்க. அந்த பெட்டியில 2 அரை மாரி இருக்கு.

0: நினைச்சு விட்டு தண்ணி பாய்ச்சாம இருந்தோம்னா அந்த மரம் வீணா போடும். காய்ச்சது காய்ச்சல செய்யற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும்.
1: அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா உங்கள்ட்ட? மரம்
0: இருக்கு,
1: காய்க்காமையே
0: இருக்கு, இருக்கு இருக்கு. ஏன் போய் கொள்ளையிலேயே வந்து எனக்கே எரிச்சலா இருக்கும். அந்த பயிர் வீட்டெல்லாம் வந்தோம்னா என்னடா இது இவ்வளவு செலவு பண்றோம், ஒண்ணுமே காய்க்க மாட்டேங்குதே.
1: எப்படி அது என்ன பண்ணும்? பூ வைக்கும், காய்க்காதா?
0: ஒண்ணுமே இருக்காது. களையெல்லாம் பார்த்தா நல்லா வந்தாவும் இருக்கும், பச்சை பச்சேர்னு இருக்கும், காய்க்கிறாது. நிறைய என்னென்னமோ சொல்றான், புதுசு புதுசு அதுல வெந்திய பவுடர் அடிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மாசம் காய்க்காது, அடுத்த 6 மாசத்துல காய்க்க ஆரம்பிக்கும். காய்க்காம இருக்காது. விவசாயங்கிறது கைக்கு வந்தாதான். அதான் இப்ப வந்து காய் பறிக்கிறதே நஷ்ட கணக்கு தான் பறிக்கிறோம். ரொம்ப விலை கம்மி, அதனால வேற ஒண்ணும் சொல்ல முடியாம பறிச்சுட்டு கொடுத்துருக்கோம்.
1: சரி, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பறிப்பீங்க?
0: 4 நாள் 5 நாளைக்கு ஒரு நடை காய் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய தோட்டத்தை எடுத்துட்டோம்னா 4.5 இருக்கு, 1.5 ஏக்கர். எப்படி இருந்தாலும் ஒரு 1 லட்சங்கா இருக்கேன்ட்டு காய் இருக்கும். அதனால வாரம் வாரம் 10,000, 8,000, 10,000, 8,000, 7,000 அப்படி பறிச்சுட்டே தான் இருக்கு.
1: அப்ப பறிக்கும் போது நல்லா மஞ்சளா இருக்கிற காய் தான் பறிப்பீங்க?
0: பச்சை பறிச்சிருவோம். முத்தி இருக்குன்னு தெரியும். பிஞ்சு காங்கிறது அப்படி கொம்பு கொம்பையா இருக்கும். எலுமிச்ச முத்திட்டுதுன்னு சொன்னாலே அது திரட்சியா வந்துடும்.
1: அடுத்த 4 நாளைக்குள்ள அந்த சின்ன சின்ன பிஞ்சுகளும் வந்துடும்,
0: வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஈடு பறிச்சுக்கிட்டே போவாங்கன்னா பின்னாடி தண்ணி பாஞ்சிட்டே போவோம். 2-3 நாள்ல காஞ்சிரும். ஏன்னா வந்து அது மணச்சாரியான இடத்துலதான் நல்லா வரும். மணலும் களிமண்ணும் கலந்து வரணும். வெறும் செம்மண்ணாவும் இருந்தாலும் சரியா வராது. களிமண்ணும் செம்மண்ணும் கலந்து இருந்ததுன்னா உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு நடை தண்ணி காஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி பாயும், காஞ்சிக்கிட்டு இருக்கும். காய் பறிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க, மறுநாள் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும், மறுநாள் போ மறுநாள் காய் பறிப்பாங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கும்.
1: இதே களிமண்ணா அப்படியே தேங்கி
0: தேங்கி நின்னுடும்.
1: இதே வெறும் மணலா இருந்தாலும்
0: காய்க்காது,
1: உறிஞ்சிரும். ஒண்ணும் உங்களுக்கு இருக்காது, கரையான் வந்துடும் இல்லையா? தண்ணி இல்லைன்னா,
0: தண்ணி இல்லைன்னா வளராது. பயிர் சில கொள்ளையில எல்லாம் பார்த்தோம்னா பயிர் நல்லா வளரும், காய்ப்பு இருக்காது. அது களிமண் கலந்து இருந்ததுன்னா நல்லா காய்க்கும்.
1: சரிங்க, இப்ப நீங்க ஆண்டார் பந்தியில பரவலா எலுமிச்சம்பழ சாகுபடி செய்வாங்களா இல்ல நீங்க பண்றீங்க?
0: நிறைய பேர் செய்யறாங்க. நிறைய பேர் என்ன
1: ஊர்ல இப்ப நிறைய பேர் எலுமிச்சம்பழ சாகுபடிக்கு அப்படின்னு இது பண்ணிக்கலாமா?
0: நிறைய பேர் செய்யறாங்க. எங்க ஊர்ல மெஜாரிட்டி எலுமிச்சை இருந்துச்சு. இப்ப வந்து பாக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா எலுமிச்சை விட பாக்கு அதிகமா லாபம் தருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 15 நாளைக்கு இல்ல 1 மாசத்துக்கு ஒரு தண்ணி விட்டா போதும். இதுல கஷ்டப்படுறதா அதுல கஷ்டப்படலாமே. இன்னும் ஒரு சில பேர் பாக்கு வளர்க்கறாங்க.
1: அது வந்து வியாபாரிங்க, அவங்களே தேடி வந்து வாங்கிக்கிறாங்க.
0: வந்து வாங்கிட்டு போடுவாங்க. நம்ம ஒன்னு உரண்டியும் போகணும், அவங்களே வந்துருவாங்க.
1: வர தாமதம்
0: அறுவடை
1: செஞ்சாதான் போடுறாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்ல யாரையோ ஒரு வியாபாரியோ நம்பி தானே போடுவாங்க. அந்த
0: மாதிரி போறோம், அது வீணாவும் போவாது. 3 மாசம் 6 மாசம் அப்படியே இருக்கும். மரங்கள் வந்து அதுவும் பட்டு போயிட்டு இருக்கோம். பக்கத்திலே கண்ணு போட்டுருவோம். இந்த பாக்கு விதைய பக்கத்திலே புதைச்சோம்னா போறோம். அது பாட்டுக்கு இந்த தண்ணி பாயும் போது, எலுமிச்சைக்கு தண்ணி பாயும் போது அதுவும் பாஞ்சிரும்.
1: அந்த எழுறு அந்த பாக்கே வந்து
0: முளைச்சிரும். அதுக்காக வந்து ஒன்னும் கஷ்டப்பட வேண்டியது. நிறைய விழுந்துரும், ஆனா பொறுக்கிடுவாங்க. ஆளுக்க டெய்லி பொறுக்கிடுவாங்க. ஒண்ணு இல்லாம எல்லாமே பொறுக்கிடுவாங்க. 1-2 தப்பா அமைய போயிட்டு வச்சுங்க, அது அந்த இடத்துல முளைச்சிடும்.
1: அதே நீங்க பழுதுக்கெல்லாம் வச்சிருக்கீங்க?
0: இருக்கு இருக்கு.
1: எப்படிங்க இருக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? மன நிறைவா இருக்கா?
0: நல்லா நிறைவா தான் இருக்கும்.
1: எலுமிச்சை சாகுபடி செய்யறதுனால எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: அதான் எங்களை நாங்க எங்க சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவானு எங்க கிராமத்தை எல்லாருமே. பக்கத்து கிராமத்துல எல்லாம் இல்ல. ஏன்னா அது வந்து ஆடு தின்னுடும். எலுமிச்சை செடிய தலைய பிடிச்சி கண்ணாம்னு மேஞ்சிரும் ஆடு. எங்க ஊர்ல ஆடும் கிடையாது, கோழியும் கிடையாது, எங்க கிராமத்திலேயே கிடையாது.
1: எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுறீங்க.
0: ஆமா ஆமா. ஏன்னா கோழி இருந்ததுன்னு வச்சுங்க, கொள்ளைக்குள்ள பிடிச்சுன்னா போட்டு சீச்சு விடும். சீச்சதுன்னா அந்த வேர் காஞ்சி போடும். அதனால கோழியும் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எலுமிச்சையும் ஆடும் வளர்க்க கூடாது கிராமத்துக்குள்ள. இது எலுமிச்சையை தின்னுடும்.
1: எவ்வளவு குடும்பங்கள் இருப்பாங்க?
0: 130 வீடு இருக்கு. நாங்க இன்னும் அப்படியே பாரம்பரியமா அப்படியே இருக்கும். ஏன்னா நாயன்மார்கள் எங்க ஊருக்குள்ள அப்பறம் சுந்தரர் மாணிக்கவாசர் எல்லாம் வந்துட்டு போன இடம். அதை வளர்க்க வேண்டாம்.
1: அதான் அந்த ஊர் பேர் ஆண்டார் பந்திங்களா?
0: ஆமா, பந்தி வச்ச ஊரு. சாப்பாடு போட்ட திருநாவுக்கரசர் எங்க ஊர்ல வந்து பந்தி வச்ச கிராமம். அவரு வந்து ஜூஸ குடிச்சுட்டு வேறைய வாரி அப்படி ஒரு கொள்ளையில வாரி அறிஞ்சு இந்த எலுமிச்சையை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துருங்க அப்படின்னு சொன்னதாகவும். அதனால எங்க கிராமம் மட்டும்தான் இந்த எலுமிச்சை அதிகமா இருக்கு.
1: இப்படி ஒரு வரலாறு
0: சொல்றாங்க. அது இப்போ எல்லாருமே டவுன்லேயும் பார்க்குறேன், எல்லார் வீட்லேயுமே பார்க்குறேன், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கூட எலுமிச்சை வச்சு பயிர் பண்ணுறாங்க. காய்க்குதை நானும் இப்படியே வரும்போது பார்க்குறேன், வீட்டு கொள்ள பக்கத்தில் வச்சு வளர்க்குறாங்க.
1: உங்கள் ஊரில் இப்போ எலுமிச்சை மரம் இல்லாத வீடே பார்க்க முடியாதா?

0: மரமாக்கு இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கு.
1: வீட்டு தேவைக்காவது வச்சிருக்காங்க,
0: ஒன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பாக்கு மரமா இருந்தா கூட வீட்டு தேவைக்குன்னு ரெண்டு மரம் மூணு மரம் இருக்கும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நான் என்னட ஒரு 600-700 மரம் இருக்கும்.
1: இன்னும் வேற என்ன நினைக்கிறீங்க, அதிக மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதே இது போதுமா?
0: இருக்கிறதே போதுமானது தாங்க, இது இன்னும் அதிகமா போய் இதுங்க வேண்டாம். ஒழுங்கா மெயின்டைன் பண்ணோம்னாலே அது காய்க்குங்க. நிறைய நான் செய்யறோம்னு சொன்னோம்னா பராமரிப்பு இல்லாம போயிடும்.
1: பராமரிப்புங்கிறது என்னென்ன சொல்லலாம்?
0: அதான் வந்து பில்லு இல்லாம பாத்துக்கணும், தண்ணி முறையா 3 நாளைக்கு 1 நடை 5 நாளைக்கு 1 நடை வாரம் வாரம் கண்டிப்பா தண்ணி பாய்ச்சணும். பூச்சி கீச்சி தாக்காம இருக்கிறதுக்காக அந்த வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அந்த வேப்பம் தழை அதை கூட வெட்டி சில பேர் பயிருக்கு வேர் போடுவாங்க. சில பேர் வந்து வேப்ப எண்ணெய 10 லிட்டர் தண்ணியில வேப்ப எண்ணெய ஒரு 10 மில்லிய போட்டு செடிக்கெல்லாம் எல்லாம் செட்டா இருக்கிறவங்க தீவிரமா சில பேர் செய்யறாங்க.
1: எலுமிச்சையில ஒரு பெரிய புழு வரும்ல பச்சை கலர்ல,
0: அதான் சொல்றேன். அந்த புழு வந்ததுன்னா
1: இலைய ஃபுல்லாவே கடிச்சு
0: சாப்பிட்டு அந்த கிளையிலேயே ஒரு ஓட்டை போடும், கிளையிலேயே ஒரு ஓட்டையை விட்டு அது உள்ள பூந்துக்கும். அது மட்டும் டெய்லி வந்து ஒரு ஒரு இலையா அரிச்சு அரிச்சு தின்னுட்டு இருக்கும். அதுக்காக தான் அந்த வேப்பெண்ணெய் நம்ம எங்கு பில்லர்ல வச்சுட்டு கூட அது ஓட்டைக்குள்ள லேசா வேப்பெண்ணெய் விட்டோம்னா போறோம்.
1: ஆனா அந்த மரமே கூட தெளிஞ்சு திரும்பியும் நல்லா
0: காய்க்கும், காய்க்கும். அப்புறம் வந்து எலுமிச்சை மரத்திலேயே படர தாமரை மாதிரி நிறைய இருக்கும், அது வந்து இந்த தோட்டக்கலைத்துறையிலேயே மருந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னா அந்த அடிமரத்துக்கெல்லாம் இது பண்ணிவிட்டோம்னா அந்த தேமெல்லாம் பிச்சுட்டு விழுந்துருது. ஆமா, அதுவே தேவையில்ல நமக்கு வேப்பெண்ணெய் எண்ணெயே போதும்.
1: எதிர்கால திட்டம் வந்து இது இருக்கிறதே பாத்துக்கிட்டா போதும்,
0: நல்லா பாக்கும். அதான் இப்ப இந்த ஒட்டு போட்டுருக்கிறேன், அது வந்து இப்ப போட்டு 2 வருஷம் ஆயிட்டு நல்லா நிறைய கலையெல்லாம் வெடிச்சிருக்கு. அது எப்படி காய்க்க போகுது, அது நல்லா வருதா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இது மாதிரி விரை விட்டுட்டு கலப்பிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம், அந்த ஒட்டு பயிர் போட்டுள்ளோம்.
1: ஆனா எத்தனை வருஷத்துக்கு வருதுன்னு தெரியல, கேள்விக்குறியோட முடிச்சிருக்கீங்க.
0: ஆமா, நீங்க கேட்டீங்க அப்பா, எங்க அப்பா வச்ச மரம்லாம் இன்னும் இருக்கு, அது எங்க அப்பா பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு காலத்துக்கு வருமா அப்படிங்கறது தெரியல,
1: சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்கய்யா, நீங்க பாக்கு சாகுபடியும் நல்லா சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க, எலுமிச்சை சாகுபடியும் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? கேட்கிற நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு பேசுறதுக்காக உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரலாமா?
0: கொடுக்கறேன், தரேன்.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே.
0: திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா சரபோஜிராஜபுரம் ஊராட்சி ஆண்டார்பந்தி கிராமம் கோ பழனி 99-76-50-73-46.
1: மீண்டும் ஒரு முறை
0: 99-76-50-73-46.
1: ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றி, நன்றிங்க.
1: உங்களுடைய இயற்கை முறையில எலுமிச்சை சாகுபடி செஞ்சுட்டு வர திருவாரூர் மாவட்டம் ஆண்டார்பந்தி ஜி பழனி அவங்க எலுமிச்சை சாகுபடியில பழ உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தேன் பெட்டி வச்சிருக்காங்களாம் பாரு, மகரந்த சேர்க்கைக்கு உதவுன்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க.
2: நம்ம எல்லாம் வீட்டுல வாங்கி வைக்கிற எலுமிச்சை பழம் மரம் ஒழுங்கா வளரலன்னு சொல்லிட்டு திரும்ப வாங்குவோம்ல நர்சரியில, ஆனா எலுமிச்சை பழம் மரத்தை எப்படி பராமரிக்கிறத அழகா சொல்லிருக்காங்க அவங்க.
1: சரியா சொன்ன பொங்குடி
2: அக்கா, நல்ல நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பத்தி எங்கிட்ட சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டு எலுமிச்சை பழம் மரத்தை எப்படி பராமரிக்கிறேன்னு பாருங்க. 2 என்ன உங்களுக்கு 20 பழம் தரேன்.
1: அப்பயும் 20 தானா?
2: அது சரி.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் வருமான வேளாண்மை எப்படி, திருவடைமருதூர் திருநிலக்குடி எஸ் சிவலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் இன்று நேயர்களுக்கான தலைப்பு உங்கள் முதல் செல்போன் அனுபவம். நீங்கள் செல்போனில் முதன் முதலாக பேசிய அனுபவத்தை நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிவிக்கலாம். முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவிற்கு நீங்கள் பதிவுகள் வரவேற்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய நம்முடைய நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
5: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை கமல் பேசுறேன் சார்.
0: கமல் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
5: சின்ன கவுண்ட் பாடலாம் சார்.
0: ம்,
5: குண்டுக்குள்ள என்ன வச்சு அந்த பாடலாம் சார்.
0: சரிங்க, பாடல் கேட்போமா?
5: கேட்கலாம் சார்.
0: நன்றி.
5: நன்றிங்க சார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் ரம்ணேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
0: லதாமா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: அச்சாணி படத்துலேருந்து மாதாவின் கோவிலில்
0: சார். சரிங்க, உங்கள் முதல் செல்போன் அனுபவம்?
1: சரிங்க சார், சொல்றேங்க சார். 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். முதல் முதல்ல பேசுறது காரை வளர்ச்சி தான் சார். மலரும் மலைனா போய் போட்டாங்க சார், மாலை நேரத்தில் போடுவாங்க சார்.
0: சரிங்கம்மா.
1: அப்பதான் சார் முதல் முதல்ல பேசுனது.
0: சரிங்க, முதல் அனுபவம் நம்முடைய வானொலிக்கு தான் பேசிருக்கீங்க.
1: வானொலி தான் சார், மலரும் மலையும் இருக்குங்க சார். நல்லா அந்த அந்த கருத்தையும் சொல்லுங்க சார். வெற்றி என்பது கற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது, வெற்றி என்பது கெட்டுக்கொள்வதுன்னு சொன்னாங்க சார்.
0: நன்றிங்கம்மா, நீங்கள் விரும்பிய பாடல் கேட்போம். நன்றி.

0: நேரம் 8:15. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 9:00 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல்சூளை மற்றும் இதழ்நெல் விடுவோருக்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிகள் அடுத்து நம்மோடு இணையும் ரம்ணியர். வணக்கம்.
8: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
8: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: என்ன பாடலமா கேட்க விரும்புறீங்க?
8: படம் பாண்டிய நாட்டு தங்கம். பாடல் சிறு குட்டிலே இலக்கு. நன்றி சார்.
0: நன்றிங்கம்மா.

0: நாளை காலை மாலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காற்றில் வரும் காரம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம்முடைய ஏர். வணக்கம்.
5: வணக்கம் சார். கேமாத்தூர் கருப்பையா சார்.
0: கருப்பையா சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
5: மரவன் படத்தை சஞ்சனையா கூப்பிடுங்க சார், ஆக்கி போடாது சார்.
0: சரிங்க, உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பு.
5: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.

0: நாளை பிற்பகல் மணி 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
2: காரை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கத்துடன் இணைவது எரவாந்தேரி கலாவதி ராஜமோகன் சார்.
0: என்ன பாடலுங்கம்மா?
2: படம் உன்னை நினைத்து, பாடல் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காலம். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3.

நிகழ்ச்சியில் பங்கு பெற 0436823123 அல்லது 2999484 அல்லது 2995580 அலைபேசி எண் 9564642731

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வணக்கு வணக்கம்
1: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: ஐயா, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: இன்னைக்கு கிரீடம் திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி
1: நன்றி ஐயா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர். வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்
0: ஐயா. விருப்ப பாடல்,
1: விருப்ப பாடல் பாக்யராஜ் நடித்த படம் தாவணிக்கு ஒரு நாயகன் உதயமாகிறான் சொல்லி ஒரு நினைக்கிறேன்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். உங்கள் முதல் செல்போன் அனுபவம்
1: மற்றும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களுடைய குரலை கேட்டு வந்தேன் அதுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா. உங்கள் முதல் செல்போன் அனுபவம்.
1: முதல் செல்போன் கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 நட தண்ணியில போட்டு எடுத்துட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு தறி நெய்யும் போது தூக்கி நாடா விட்டுற மாதிரி செல்ல விட்டு பெரிய வீட்டுல ரகலே நடந்தது.
0: அது ஒரு அனுபவம்.
1: ஒரு செல்போன் அப்பதான் அறிமுகமானது. அந்த செல்போன் என்பது அறிமுகமானது.
0: உங்கள் முதல் செல்போன் அனுபவம். முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் பதிவிட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ். இந்த செல்போன் 2002 ல் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் இந்த போனில் பேசியது குறைவு தான், ஆனால் நம் வானொலி நிலையத்திற்கு 40,000 மேற்பட்ட தடவை நான் மெசேஜ் அனுப்பி நான் பாடல்கள் கேட்டிருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஐயாவாடிய அசோக்ராஜ் கனிமொழி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பட்டன் ஃபோன் தான் வைத்திருக்கேன், டச் ஃபோன் வைத்திருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நான் முதன் முதலில் செல்ஃபோன் வாங்கிய தருணம் மிக மகிழ்ச்சியாக உணர்ந்த தருணம் அது. அப்போதையெல்லாம் லேண்ட்லைன் அரசு ஊழியர்கள் மட்டுமே வீடுகளில் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியான தருணத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பிச்சிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம். திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் மேல் பாக்கெட்டில் வைத்திருந்தேன், ஃபோனு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2001 ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினேன். முகநூலில் பேசுகிறது பண்பலைக்கு என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ரூபாய் காயின் போட்டு எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு நான் செல்ஃபோன் வாங்கினேன்னு அதில் பட்டன் செல் பேசாமல் இருந்து விட்டேன். ஆப்பிள்லாம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. 30 காசு மிஸ்டு கால் அதெல்லாம் கொடுத்தது. 10 வருஷங்கள் என்னிடம் இருந்தது, அதன் பிறகு டச் ஃபோன் வைத்திருக்கிறேன் தற்பொழுது அப்படின்னு திருமணஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன். நான் முதல் முதலில் வாங்கிய ஃபோன், எத்தனையோ டச் ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. செல்ஃபோனில் அனுபவம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஒவ்வொரும் என்னென்ன மாதிரியான செல்ஃபோன் வைத்திருக்கிறார்கள், அதில் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறது பார்க்கும்பொழுது ஆசையாக இருக்கும். அதில் கேம் இருக்கும், பாட்டு ஓடும், அதிலேயே எஃப்எம் கேட்கலாம். ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த வயதில் புவனகிரி சுவந்தி அனுப்பியிருக்காங்க. குடிக்கால் பாளையம் ஷாகுல் அமிதராஜா. 2000 பிப்ரவரி மாதம் முதல் முதலாக வெளிநாட்டில் ஃபோன் வாங்கினேன், அதை உபயோகித்து வருகிறேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 இது காரை எஃப்எம் 100.3.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீர்

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
6: முக்கரும்பூர் ஆனந்த்.
5: ஆனந்த் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
6: வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து
5: மேட்டுப்பாளையம் நாகராஜன் அனுப்பியிருக்காங்க. நான் முதலில் வாங்கியது 1000 ரூபாய் போன் தான். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் மட்டும்தான் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து என்னுடைய முதல் ஃபோன் வந்து சேலத்தில் வாங்கியது, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. மோகன்தாஸ் பாப்பாக்குடி அரியலூர் மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. நான் வாங்கிய முதல் செல்ஃபோன் பட்டன் செல் தான். வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்பு 2500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு சிம்மு வாங்கினேன். இடங்கண்ணி நெடுஞ்செழியன் அனுப்பியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி அனுப்பியிருக்காங்க. என் நிச்சயதார்த்தமான கையோடு என் கணவர் எனக்கு 1000 ரூபாயில் 2007 பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் பதிவிட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய நேயர்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம் நேயர்களே.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: மானாமேட்டிலிருந்து காளிதாஸ் பேசுறேன்.
0: காளிதாஸ் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இந்த அம்மன் எந்த சொந்தமான அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க. உங்கள் சைக்கிள் அனுபவம், முதல் செல்போன் அனுபவம் காளிதாஸ் சார்?
1: என்னன்னு தெரியாது எனக்கு. அப்ப எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்க அந்த ஒய்ஃபோட தம்பியை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க ஒரு செல்லு. அதை யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிட்டே.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் வாங்கணும் சார்.
0: சரிங்க சரிங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: நம்முடைய நேயர்கள் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. முதல் செல்போன் அனுபவம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது. சித்தப்பா வெளிநாட்டிலிருந்து எனக்கு கீபோர்டு ஃபோனு வாங்கி அனுப்புனாங்க. ஏதோ ஒரு சாதித்து விட்ட உணர்வு. ஏன்னா அப்போதெல்லாம் செல்போன் அந்தஸ்து அடையாளமாக இருந்தது. எஸ்எம்எஸ் 160 வார்த்தைகளுக்குள் இருக்க வேண்டும் என்பதால் எழுத்துக்களை சுருக்கி டைப் செய்து அனுப்புவது ஒரு பெரிய கலையாக சவாலாக இருந்தது. அதில் இருக்கும் ஒரே விளையாட்டு ஷேக் பாம்பு விளையாட்டு. ரொம்ப ஆர்வத்தோடு விளையாடுவேன். என்னதான் இன்று விலை உயர்ந்த நவீன அலைபேசி வைத்திருந்தாலும் தொடுதிரை இல்லாத கீபோர்டு அலைபேசியை பயன்படுத்தி அந்த முதல் அனுபவம் தந்த மகிழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு நினச்சிருக்காங்க. மேலவூட்டுத்துறை சோப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்காங்க. நான் வாங்கிய செல்ஃபோன் காரைக்கால் பண்பலையில் பாடல்களை கேட்க மட்டுமே இந்த ஃபோன் வைத்திருந்தேன். மிகவும் சார்ஜ் அதிகம் நாள் இருக்கும். கனக்கச்சிதமாக கையில் வைத்து கொள்ளலாம். தற்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வைத்திருக்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக அவங்க பதிவிட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: Jessica Pegula will clash with compatriot Coco Gauff, while Czech player Karolina Muchova will take on Japan's Naomi Osaka tomorrow. In a bilingual live phone-in program, Public Speak tonight, we will bring discussion on Digital India, Empowering Citizens Through Technology. President and CEO, National E-Governance Department, Nand Kumaram, and former National Cybersecurity Coordinator, Dr. Gulshan Rai, will be present in our studios to answer the queries of listeners. And you can ask questions on the subject on telephone number 011-2331-0481, 2371-7117, 2371-7106, and 2331-4444 from 9:30 p.m. onwards. And now, before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust member Dr. Anil Mishra, appointed Krishna Mohan as interim General Secretary. Heavy downpour affects normal life in Maharashtra, Gujarat and Jharkhand. Red alert issued for heavy rainfall in Kutch, Saurashtra, Madhya Maharashtra and coastal Karnataka tomorrow. And in FIFA World Cup, Portugal to take on Spain in the round of 16 match at Arlington in US tonight. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: தமக்கையும் தம்பியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் கரையோர மண்டபத்திலே. அப்போது குந்தவை பிராட்டி தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம், தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறாள். மேலும் இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்தும் மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது. தம்பி, கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட பிரயத்தனம் நடக்கிறது. நீ வந்தால் இது விஷயத்தில் தந்தைக்கு உதவியிருப்பாய் என்று அவருக்கு நம்பிக்கை. முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ வராதபடியால் இப்போது சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னார். இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும்.
4: ராஜ்யத்தை பிரிப்பதற்கு நான் ஒரு நாளும் உதவியாயிருக்க மாட்டேன். அதைப்போல குற்றம் வேறொன்றுமில்லை. அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம்.
1: அப்படியானால் முதன்மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள்.
4: ஆம், முதன்மந்திரியும் அப்படித்தான் கருதுகிறார். இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான். அக்கா, இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததன் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா?
1: என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் தம்பி?
4: ஆம், என் அந்தரங்கத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைதான். இலங்கைக்கு போவதற்கு முன்னால் அந்நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன். போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது. குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்நாட்டின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம்.
1: சோழ நாடு மட்டும் அதைவிட பெரியதா தம்பி? இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரையேறி கடந்து விட முடியாதா?
4: சோழ நாடும் சிறியதுதான். ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அளித்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று பிரித்தார்களே, அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலே தான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு சோபிப்பதில்லை. வடநாட்டிலே சந்திரகுப்தர் என்ன, அசோகர் என்ன, சமுத்திரகுப்தர் என்ன, விக்ரமாதித்யர் என்ன, ஹர்ஷவர்தர் என்ன, இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆண்டது உண்டா? காஞ்சி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இருந்தார்கள். பிறகு அந்த குலமும் க்ஷீணித்து விட்டது. அக்கா, நான் ராஜ்யம் ஆளுவதாயிருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆளமாட்டேன். இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன். மாலத்தீவிலிருந்து சாவக

0: தீவு வரையில் தூர தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கும் மகாசோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். என்னை பைத்தியக்காரன் என்றுதானே எண்ணுகிறாய்? இல்லை அருள்மொழிவர்மா, என்னைப் போல ஆகாசக் கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன். நீ பைத்தியக்காரனாயிருந்தால் நான் உன்னைவிட பெரிய பைத்தியக்காரி. நம்முடைய தந்தையின் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் மனோராஜ்யம் செய்திருந்தார் என்பதை நான் அறிவேன். அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன். சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விஸ்தரிப்பதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாகப்போகிறேன். இந்த என் எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது. ஆதித்த கரிகாலன் மகாவீரன், ஆனால் மனத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என் மனோரதம் உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம். அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன். அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன். அற்ப ஆசைகளில் அவன் மனத்தை செலுத்த விடாமல் அற்புதங்களை சாதிக்கக்கூடிய புருஷ சிங்கமாக்குவேன். அக்கா, நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம். எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. எனக்கு பிறக்கப் போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய். நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால், என்னை மணந்து கொண்டு மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கலாம் என்ற ஆசை இருந்தால் அது ஒரு நாளும் நிறைவேறப்போவதில்லை. இதை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறிய போது, அவனுடைய பார்வை ஒரு கணம் மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் பால் சென்றது. மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கு எதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான். அக்கா, ஒரு செய்தி. இலங்கை சிறிய ராஜ்யமாயிருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகாபுருஷர்கள், பெரிய உள்ளங்களை படைத்தவர்கள். அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். செங்கல்களை கொண்டு மலை போன்ற மேக மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிர்மாணித்தார்கள். 1000-2000 மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள். 10,000 தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள். புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள். அக்கா, இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார். எவ்வளவு சின்னஞ்சிறியதாயிருக்கிறது. அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும்? கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்தி தேவர். அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூதகணங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதோ பாரக்கா, என் கண் முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிதாகிறது. பிரம்மாண்ட வடிவம் பெற்றியும் மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது. மேற்கூரை இப்போது போய்விட்டது. நந்தி பகவான் வானமளாவி நிற்கிறார். பூதகணங்கள் வருகின்றார்கள். நந்தி பகவானை பார்த்து பயபக்தியுடன் நின்று சிவனை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்கள். நந்தி பகவான் அவ்வளவு பெரியவராயிருந்தால் சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தட்சிண மேரு என்று சொல்லும்படி வானை அளாவிய கோபுரம் அமைக்க வேண்டாமா? அதற்கு தக்கபடி பிரகாரங்கள் இருக்க வேண்டாமா? இப்போது சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் அகஸ்திய முனிவர் கோயில் கொள்வதற்குத்தான் ஏற்றவை. சிவபெருமானுக்கு உகந்தவை அல்ல. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன்.
1: தம்பி, நம் இரண்டு பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான். தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறதடா. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன். மின்னலன ஒளிவீசும் கூறிய கொலைவாள் ஒன்று என் நகக்கட் முன்னால் தோன்றுகிறது. அது யார் மேலேயோ விழப்போகிறது. அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழ குலத்தைச் சேர்ந்த யாராவது அந்த கொலைவாளுக்கு இரையாகப் போகிறார்களா, அல்லது அந்த சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக துண்டு செய்து நாசமாக்கப் போகும் கொலைவாளாது என்று தெரியவில்லை. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
0: ஆமக்கா, வல்லவரையர் கூறிய விவரங்களிலிருந்து எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது.
1: முக்கியமான அபாயம்

0: சோழகுலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை அறிவாயல்லவா?" என்றான் இளவரசன். "பழுவூர் இளையராணி நந்தினியைத்தானே குறிப்பிடுகிறாய் தம்பி?"
1: "ஆமக்கா, அவள் யார் என்பதையும் அறிவாயல்லவா?"
0: "வந்தியத்தேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன். ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன்," என்றாள் குந்தவை.
1: "அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா?" என்று அருள்மொழிவர்மன் கேட்டான்.
0: "இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே?" என்றாள் குந்தவை.
1: "என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா."
0: "என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?"
1: "ஆச்சரியமில்லை தம்பி,
0: ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்."
1: "ஒரு நாளில், ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள்.
0: உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா.
1: எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது."
0: "ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்."
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: குறைவா பேசுறவங்களின் சொற்களில் கருத்தாழம் இருப்பதை பார்க்கிறோம். அருள்மொழிவர்மரின் பேச்சில் நய நுட்பத்தோடு கூடிய பட்டு இழைவு பளிச்சிடுகிறது. தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார்? வந்தியத்தேவன் கேட்டான். "ஒரு பெண்ணா, 2 பெண்கள்?" இதை சொல்லிட்டு நிச்சயமா ஒரு இடைநிறுத்தம் கொடுத்து வந்தியத்தேவனை உற்று பார்த்திருப்பார். "சத்தியம் தர்மம், இந்த 2 பெண்களை காதலிக்கிறேன். அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடம் வேண்டாம் என்றேன்." இந்த கட்டத்தில் நந்தி மண்டபத்தில் தமக்கைக்கு தரும் விளக்கமே வேறு விதமாக இருக்குது. சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இதை கேட்டிருந்தா சிவஞான கண்டராதித்தர் பூரிச்சு போயிருப்பார். சந்திரகுப்த பிரியதர்ஷனர் என குறிப்பிடப்பட்ட சந்திரகுப்த மௌரியர் இந்நடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 1300 வருஷங்களுக்கு முன்னால் இத்துணை கண்டத்தின் பெரும்பகுதியை முதன் முதல்ல ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பேரரசர். அசோகவர்தன பிரியதர்ஷனர் என்னும் அசோகர் சந்திரகுப்த மௌரியரின் பேரர். அப்புறம் வந்த குப்த பேரரசில் சமுத்திரகுப்தரும் அவர் மகன் தேவகுப்தன் குறிப்பிடப்படுற சந்திரகுப்த விக்ரமாதித்தனும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நெடுங்கதைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட சிலாதித்யன்னு பெயர் பெற்ற ஹர்ஷவர்தனரும் விசித்திர சித்தன் பல்லவன் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். மாமல்லனான நரசிம்மவர்மர் மகேந்திரரின் புதல்வர். புகழ்பெற்ற பேரரசுகளையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட பல்லவ குலமும் கீழித்து விட்டது என்கிறார் அருள்மொழிவர்மர். அதாவது வலுவிழந்து நசிந்து விட்டது. கீண மெலிந்த நலிந்த கீணச்சந்திரன் இத்தொடர் தெய்வரை சந்திரன் என்ற பொருளை தருது. இந்த இடத்துல சத்குரு தியாகராஜரின் "க்ஷீணமை திருக ஜன்மிஞ்சே சித்தி மானுரா ஓ மனசா" என்று தொடங்கும் கீர்த்தனையை நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். "ஏ மனமே, நிலையில்லாத விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் தள்ளிடும். தேய்ந்து மறையக்கூடியவை எதையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, வீடு பேரு கிட்டிடும்." மாலத்தீவு. இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கே பவளத்தீவுகளால் ஆன பகுதி. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. முன்னீர் பழந்தீவு பன்னீர் 1000, இது மாலத்தீவுகளை குறிப்பிடும் கல்வெட்டு தொடர். திருநந்தி தேவர் கைலையின் காவலர், வேத்திரப்படையின்னு குறிப்பிடப்படுற வெள்ளி பெரம்பை கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துபவர். ஒரு சமயம் ஆணவத்துடன் ஒருத்தன் புஷ்பக விமானத்தில் வந்தான். நந்தி தேவர் சொன்னார், "இது பரமனின் கைலாய மலை, வலமாகப்போ. அந்த முரடன் குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்கிறியான்னு அதட்டினான். ஒரு குரங்குனால உன் நாடு அழியட்டும்னு சபிச்சிட்டார் நந்தியம் பெருமான். அந்த மூர்க்கன் தான் ராவணன்."

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்,
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இசை ஊஞ்சல்
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இதயத்திற்கு இறக்கை கட்டி பறக்க வைக்க இதய கீதங்களாய் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இன்று நடிகர் மோகன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: காரைக்கால் வானொலியில் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகர் மோகன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது இசை ஊஞ்சல். நடிகர் மோகன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள் உதயகீதம், கும்பச்சீழ், மெல்ல திறந்தது கதவு, மௌனராகம், இதய கோவில். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: சொல் அமுது வழங்குகிறார். மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: வணக்கம். ஓரறிவு உயிர் தொடங்கி ஆறறிவு உயிர்களான மனிதன் வரை எல்லா உயிர்களும் அறிவுடனே படைக்கப்பட்டிருக்கிறோம் எனில், விலங்குகளிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டும் அறிவு எது? அதுவே கல்வியறிவு. மனிதனாய் பிறத்தல் அரிதினும் அரிதான ஒரு வாய்ப்பு. இப்பிறவியிலேயே அறியாமையை அகற்றி ஞானம் பெறுதல் வேண்டும். புற இருளை சிற்றொளி அகற்றுவது போல அக இருளை கல்வியே போக்குகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். ஒருவரிடம் செல்வம் சேரும் போது கூடவே சில இடர்பாடுகளும் வந்து சேரும். ஆனால் ஒருவருக்கு எந்த தீங்கும் தராத மிக உயர்ந்த செல்வம் கல்வி மட்டுமே. கற்றறிந்த கல்வி வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படாது, நெருப்பில் வேகாது, பகைவர்களால் அபகரிக்க முடியாது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்வி மட்டுமே மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும், என்றுமே குறையாது. கல்வியில் என்றும் இன்பம் மட்டுமே துன்பமே இல்லை என்ற பொருள்பட விளக்குகிறது நாளடியார். நாம் பெற்றிருக்கக்கூடிய கண்களின் நோக்கம் கல்வி அறிவை பெறுவதே என்கிறார் வள்ளுவர். மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோர் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உலகியல் உணர்ந்தவன். கல்வி அறிவுடையவர்கள் பெறும் சிறப்பை மிக எளிதாக சொல்லிச் செல்கிறான். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது, அவருள் அறிவுடையனாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எந்த சொல்லையும் எந்த பொருளையும் எக்காலத்திலும் நீக்க முடியாத, முக்காலத்திற்கும் பொருத்தி பார்க்கும் அதி அற்புதமான இந்த புறப்பாடல் கல்வி கற்க வேண்டிய முறை, அவசியம், பொறுமை இவற்றை சொல்லத் தொடங்கி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இருவரில் கல்வி அறிவில்லாதவனை விட கல்வி கற்ற அறிவுடையவனையே தாயும் விரும்புவாள் என்னும் போது கல்வி கற்றலின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. கல்வி அறிவு கேள்விகளின் பிறப்பிடம். உலகின் முதல் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் சூரியனையும் நிலவையும் பூமியையும் பற்றி அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளே உலகின் முதல் அறிவார்ந்த தத்துவ புரட்சி. கேள்விகளால் துளைக்கப்படாத செவிகளும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சிந்திக்காத மூளையும் பயனற்றவை. கற்றால் மட்டும் போதுமா? எப்படி கற்க வேண்டும்? பிழையின்றி கற்க வேண்டும். அதன்பின் கற்றபடி வாழ்வில் நடக்க வேண்டும். கற்போம், கரை காண்போம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய என் சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இரவு மலரும் இதயத்திற்கு இதமான கானங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக புலமைப்பித்தன் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தர

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகள்

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் 10:14. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, கண்ணதாசன் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், படம் இருளும் ஒளியும்.

0: நாளை மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நிகழ்ச்சியில் இனி இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் பாடியது படம் காற்றினிலே வரும் கீதம்.

நாளை மாலை மணி 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளைய ஊரும் உறவும் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கடைவீதியிலிருந்து நேரடியாக. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ். நேரம் 10:22, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும். நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், படம் பாபு.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும். நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. கண்ணதாசன் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். படம் கௌரவம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 10:36, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாலியின் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், படம் மன்னவன் வந்தானடி.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 10:52, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி டி எம் சவுந்தரராஜன் பாடியது, எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் மன்னிப்பு

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசிகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு. நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும். 8 மணிக்கு துள்ளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் குறிஞ்சி வளர்ச்சியின் தகவல் சுரங்க விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளிவரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், பைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, திருவாரூர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிச்சம்மாள் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 வன மகோத்சவ வார சித்திரம் உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு துறை துணை வன பாதுகாவலர் இ நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள். 9:50 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் எமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். நவீன வளர்ச்சியில் நழுவிய வழக்கங்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் ஹன்ஷிகா. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவுனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்பாதை ஆய்வாளர் மயிலாடுதுறை இலுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் புறமும் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் கடைவீதியிலிருந்து நேரலையாக நேயர்கள் மத்தியில். 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் புறவும். 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஷி ஜுவல்ஸ் வழங்கும் என்சோல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க

0: tomorrow morning. England, Norway, Morocco and France have already entered the quarterfinals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:10. துயிலும் முன் கலங்காத இரு மனமே, உன் கனவெல்லாம் நிஜமாகும் ஒரு தினமே. சொன்னவர் கவிஞர் கண்டதாசன் அவர்கள். கேட்டது துயிலும் முன், தன்னம்பிக்கை பொன்மொழி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.

think, think, think, think, think.